0: नियम विद्युत भ्रांति कुतोयमग्नि तमेव भ्रान्तमनुभाति एवञ्च तस्य भाषा
1: सर्वमिदं विभाति
0: अधुना अलिये तेन
1: तस्य भाषा इत्युक्ते तेन अभिभूतं
0: वर्तते तेन न तेन इदं सर्वम् अभिभूतम् उच्यते इदं तस्य अभिभावकं भवति इत्युच्यते तावदेव
2: सत्प्रकाशः परप्रकाशः
1: नियामकतया निखिलचेतन भयहेतुतया भीमशब्दादि
0: यदि परमात्मनः तेजसा इदं सर्वम् अभिभूतं स्यात् इदमे तेजकवे मुड्यात् उलहमे प्रकाशिक्यात् परन्तु तस्य भाषा सर्वमिदं विभाति अतः इदं तस्य अभिभावकं न भवति इत्येव तावदेव विवक्षितम्
1: नियामकतया निखिलचेतन भयहेतुतया भीमशब्दाभिधेयम्
0: निखिलचेतन भयहेतुतया भयम् इलाम प्रवर्तिक्यात् इलया பந்தனத்தில் இருக்கிற வரைக்கும் பயம் தான் பிரவர்த்திக்காது ஏதோ ஒரு பயம் இருக்கணும் நியாமகத்துவேன நியாமகஸ்ய விஷய பயம் பவதி அதான் நிகில சேதன பயஹேதுதயா பீமசப்தாபிதேயம் பிரம்மாத பீம பயஹேதுத்வா பீம இது உச்சதே
1: மகத்வேன திவ்யமானதயா மகாதேவ
0: மகத்மா महत्वेन
1: दीव्यति
0: दीव्यति दीव्यति प्रकाशते रमते रमते महत्वेन रमते महत्वम् இருந்தால் என்ஜாய் பண்ணலாம் இல்லையா महत्वेन रमते इति महादेव स्वानुभव व्याख्यानम् स्वानुभवानन्द स्वरूपे स्वानुभवानन्दे रमते सर्वदा रमते ரமிக்கிறதுக்கு இன்னொன்னு தேவைப்படுறது கஷ்டம் ஸ்வசீவ ஸ்வரூபே யஹ ரமதே தஸ்ய கிருதே அந்யன் நாபேக்ஷதே கலு மகத்வேன தீவ்யமானதயா மகாதேவ இத்துச்சதே
1: சிவஹ
0: சிவஹ சிவஹ இதி
1: ததா அதர்வ சிரசி அத கஸ்மாத் உச்சதே மகாதேவ
0: கஸ்மாத் உச்சதே மகாதேவ
1: சர்வான் பாவான் பரித்யஜ்ய ஆத்ம ஞான யோகைஸ்வரியே மகதி மஹீயதே தஸ்மாத் உச்சதே மகாதேவ
0: நம்மளே சொல்ற மாதிரி ஸ்ருதியே சொல்றது கஸ்மாத் உச்சதே மகாதேவஹ யத் சர்வான் பாவான் பரித்யஜ்ய ஆத்ம ஞான யோகைஸ்வரியே மகதி மஹீயதே தஸ்மாத் உச்சதே மகாதேவஹ இதி அஸ்து
1: அபி அதர்வ சிரஹ மகாதேவஹ இதி அத்ர அபி காரணத்வம் விவக்ஷிதம்
0: சர்வத்ர பரமாத்மனஹ ஜகத் சம்பந்தி யத்யத் அஸ்தி ஜகத் ஸ்ருஷ்டி ஜகத் சம்ஹாரம் ஜகத் பரிபாலனம் ததுபயுக்தாஹ ஏ அம்சாஹ தே அத்ர வர்த்தந்தே
1: निरस्त समस्त संसार कलंकतया निखिल मंगलाधारतया शिव तत्त्वं यद अवगम्यते तदुक्त स्वभावतया सकल जगत जन्मादि कारणं भवति
0: निरस्त समस्त संसार कलंकतया निरस्ताः समस्ताः संसार कलंकाः यस्य எந்தவருவனுக்கு சம்சார கலங்கங்களோட சம்பந்தம் இல்லையோ சம்சார தோஷங்கள் வர்றதில்லையோ நாஸ்தி அதனால நிகில மங்கள ஆதாரதையா நிகில சர்வேஷாம் மங்களானாம் ஆதாரபூதம் பவதி அதஹ சிவ சிவஹ இதி சிவ தத்துவம் யத் அவகம்யதே தத் உக்த ஸ்வபாவதயா சிவ தத்துவம் யத் வர்த்ததே இப்போ சொன்ன உக்த ஸ்வபாவதயா உக்த ஸ்வபாவ சொன்ன
1: பவாதி
0: சப்தைஹி உச்சமானைஹி ஸ்வபாவைஹி யுக்ததயா சகல ஜகத் ஜன்மாதி காரணம் பவதி வா வா இது சந்தேகோ நகர்த்தவியம் பவத்யேவா இது தரிசயிதுமேவ ஸ்ருதிஷு ஏதாதிரஷா சப்தாஹ தத்பரதயா பிரயுஜ்யந்தே உபபத்யதே இதி அர்த்தம் தத்ர
1: தத்ர தாதிரஷ மஹிமனி ஜகத் உபய காரணத்வ சம்பவாத் ததேவ
0: ஜகத் உதய காரணத்வம் இல்லையா
1: உபய காரணம் உபய காரணம்
0: உபய சத்தியம் உபய காரணத்துவம் உபயவிதம் காரணத்துவம் நிமித்த காரணத்துவம் உபாதான காரணத்துவம் சம்பவதி
1: சம்பவாத் தத் ஏதாதிருஷ மகத்வாத் பிரம்ம இத்யுச்யதே
0: மகத்வாத் பிரம்ம இத்யுச்யதே ப்ரஹி வ்ருத்தௌ இதி தாது நிரதிசய ப்ரஹத்வவத் இத்யர்த்த மணி ப்ரத்யய ப்ரஹி வ்ருத்தௌ பிரம்மதி பிரம்மணம் இத்யுச்யதே கலு பெருசா வருது உபபிரம்மணம் பெருசா வருது அர்த்தம் இதம் தத்ர உபபதம் கிமபி நாஸ்தி தரி நிரதிசயம் ப்ரஹத்வம் தஸ்ய ஞாயதே அப்பேற்பட்டது பிரம்மசப்தத்தினாலேயும் அப்படிதான் தெரியும்
1: ததேவ சிவசப்த வாச்சியம் ஆனந்தாதி தர்மாஸ்ரயதயா சித்தம்
0: ஆனந்தாதி தர்மாஸ்ரயதயா சிவசப்த வாச்சியம் பவதி மங்களஸ்வரூபமா இருக்கிறதுனால சிவசப்தஸ்ய வாச்சியார்த்தம் பவதி அத
1: அத ஆனந்தாதீனாம் விகல்பாதி விசிந்தா நிரர்த்திகா
0: ಆನಂದಾದೀನಾಂ ವಿಕಲ್ಪವಾಗಿ

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வா.

0: ஓம் சிவாய நமஹ. டியர் லிசனர்ஸ் ஆஃப் shivam.org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ சஹஸ்ர நாமாவளி ஃப்ரம் லிங்க புராணம் சாப்டர் 98, பிரசன்டட் பை ஸ்ரீ சுப்பிரமணியன் சர்மா, சென்னை. தேங்க்யூ. ஓம் நம சிவாய
1: நம சிவாய.
2: லிங்க மகாபுராணே பூர்வபாகே அஷ்டநவதிதமோத்யாயே சிவசஹஸ்ரநாமாவலிஹி. பவாய சிவாய நமஹ, ஹராய ருத்ராய நமஹ, புருஷாய நமஹ, பத்மலோசனாய நமஹ, அர்த்திதவ்யாய நமஹ, சதாசாராய நமஹ, சர்வ

ாய நம அபரிச்சேத்யாய நம கௌரீபர்த்ரே நம கணேஸ்வராய நம அஷ்டமூர்த்தி விஸ்வமூர்த்தயே நம த்ரிவர்காய நம ஸ்வர்க சாதனாய நம ஞானகம்யாய நம.

ஈஷாய நமஹ, சுசயே நமஹ, அந்தராய நமஹ, சர்வ பிரணய சம்வாதினே நமஹ, விருஷாங்காய நமஹ, விருஷவாஹனாய நமஹ, ஈஷாய

உக்ராய நமஹ, பசுபதயே நமஹ, தார்க்ஷ்ய ப்ரிய பக்தாய நமஹ, ப்ரியம்பதாய நமஹ, தாந்தோதயாகராய நமஹ, தக்ஷாய நமஹ, கபர்தினே நமஹ, காமசாசனாய நமஹ, ஸ்மசான

ஆவே நமஹ, ஆலோகாய நமஹ, சம்பாவ்யாய நமஹ, ஹவ்யவாஹனாய நமஹ, லோககாராய நமஹ, வேதகாராய நமஹ, சூத்ரகாராய நமஹ, சநாதனாய நமஹ, மஹர்ஷயே கபிலாச்சாரியாய நமஹ, விஸ்வதீப்தயே நமஹ, த்ரிலோச்சனாய நமஹ, பினாகபாணி பூர்தேவாய நமஹ, ஸ்வஸ்திதாய நமஹ, சதாஸ்வஸ்திக்ருதே நமஹ, த்ரிதாம்னே நமஹ, சௌபகாய நமஹ, சர்வசர்வஜ்ஞாய நமஹ, சர்வகோசராய நமஹ, ப்ரஹ்மத்ருக் விஸ்வஸ்ருக் ஸ்வர்க.

நமஹ ஓஜஸ்வினே சுத்த விக்ரஹாய நமஹ ஹிரண்யரேதசே நமஹ தரணயே மரீச்சயே நமஹ மஹிமாலயாய நமஹ மஹாஹ்ரதாய நமஹ மஹாகர்பாய நமஹ சித்த விருந்தாரவந்திதாய நமஹ வ்யாக்ரசர்மாதராய நமஹ வ்யாலினே நமஹ மஹாபூதாய நமஹ மஹாநிதயே நமஹ அமிர்தாங்காய நமஹ அமிர்தவபுஷே நமஹ பஞ்சயஜ்ஞாய நமஹ பிரபஞ்சனாய நமஹ பஞ்சவிம்சதி தத்வஜ்ஞாய நமஹ பாரிஜாதாய நமஹ பராவராய நமஹ சுலபாய நமஹ சுவ்ரதாய சூராய நமஹ வாங்மயைக நிதயே நமஹ நிதயே நமஹ வர்ணாஶ்ரம குரவே நமஹ வர்ணினே நமஹ சத்ருஜித் சத்ருதாபணாய நமஹ ஆஶ்ரமாய நமஹ க்ஷபணாய நமஹ க்ஷாமாய நமஹ ஞானவதே நமஹ அசலாச்சலாய நமஹ பிரமாணபூதாய நமஹ துர்க்ஞேயாய நமஹ சுபர்ணாய நமஹ வாயுவாஹனாய நமஹ தனுர்தராய தனுர்வேதாய நமஹ குணராசயே நமஹ குணாகராய நமஹ அனந்ததிருஷ்டயே நமஹ ஆனந்தாய நமஹ தண்டாய தமயித்ரே நமஹ தமாய நமஹ அபிவாத்யாய நமஹ மகாச்சாரியாய நமஹ விஸ்வகர்மணே நமஹ விசாரதாய நமஹ வீதராகாய நமஹ விநீதாத்மனே நமஹ தபஸ்வினே நமஹ பூதபாவனாய நமஹ உன்மத்தவேஷாய பிரச்சன்னாய நமஹ ஜிதகாமாய நமஹ அஜிதப்ரியாய நமஹ கல்யாண

ஆதயே நமஹ, அக்னிதாய நமஹ, வசவே நமஹ, வசுமனசே நமஹ, சத்ய சர்வ பாபஹராய நமஹ, ஹராய நமஹ, அமிர்தாய சாஸ்வதாய நமஹ, சாந்தாய நமஹ, பாணஹஸ்தாய பிரதாபவதே நமஹ.

ஆதிசரணாதாய நமஹ, நதீதராய நமஹ, ஆக்ஞாதாராய நமஹ, த்ரிஷூலினே நமஹ, ஷிபிவிஷ்டாய நமஹ, சிவாலயாய நமஹ, பாலகில்யாய நமஹ, மஹாசாபாய நமஹ, திக்மாம்ஷவே நமஹ, நிதயே அவ்யயாய நமஹ, அபிராமாய நமஹ, சுஷரணாய நமஹ, சுப்ரமண்யாய நமஹ, சுதாபதயே நமஹ, மகவதே கௌஷிகாய நமஹ, கோமதே நமஹ, விஶ்ராமாய நமஹ, சர்வசாசனாய நமஹ, லலாடாக்ஷாய நமஹ, விஸ்வதேஹாய நமஹ, சாராய நமஹ, சம்சார சக்ரபிருதே நமஹ, அமோகதண்டினே நமஹ, மத்யஸ்தாய நமஹ, ஹிரண்யாய நமஹ, ப்ரஹ்மவர்ச்சசினே நமஹ, பரமார்த்தாய நமஹ, பரமயசே நமஹ, சம்பராய நமஹ, வ்யாக்ரகாய நமஹ, அனலாய நமஹ, ருச்சயே நமஹ, வரருச்சயே நமஹ, வந்த்யாய நமஹ, வாசஸ்பதயே நமஹ, அஹர்பதயே நமஹ, ரவயே விரோசனாய நமஹ, ஸ்கந்தாய நமஹ, சாஸ்திரே வைவஸ்வதாய நமஹ.

ராமாரயே நமஹ, சவித்ரே நமஹ, ரவிலோச்சனாய நமஹ, வித்வத்தமாய நமஹ, வீதபயாய நமஹ, விஸ்வஹர்த்ரே அநிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நித்யகல்யாணாய நமஹ, புண்ணியஸ்ரவணகீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்னநாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்க்ருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ, துஸ்ஸஹாய நமஹ, அபயாய நமஹ, அநாதயே நமஹ, புவே நமஹ, புவோலக்ஷ்மியை நமஹ, கிரீட்டித்ரிதசாதிபாய நமஹ, விஸ்வகோப்த்ரே நமஹ, விஸ்வபர்த்ரே நமஹ, சுதீராய நமஹ, ருசிராங்கதாய நமஹ, ஜனநாய நமஹ, ஜனஜன்மாதயே நமஹ, ப்ரீதிமதே நமஹ, நீதிமதே நமஹ, நயாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, காஷ்யபாய நமஹ, பானவே நமஹ, பீமாய நமஹ, பீமபராக்கிரமாய நமஹ, பிரணவாய நமஹ, சப்ததாசாராய நமஹ, மகாகாயாய மகாதனுஷே நமஹ, ஜன்மாதிபாய நமஹ, மகாதேவாய நமஹ, சகலாகமபாரகாய நமஹ, தத்வாதத்வவிவேகாத்மனே நமஹ, விபூஷ்ணவே நமஹ, பூதிபூஷணாய நமஹ, ரிஷயே நமஹ, ப்ராஹ்மண விஜிஷ்ணவே நமஹ, ஜன்மமிருத்யுஜராதிகாய நமஹ, யஜ்ஞாய யஜ்ஞபதயே நமஹ, யஜ்வனே நமஹ, யஜ்ஞாந்தாய நமஹ, அமோக விக்ரமாய நமஹ, மகேந்திராய நமஹ, துர்பராய நமஹ, சேனினே நமஹ, யஜ்ஞாங்காய யஜ்ஞவாஹனாய நமஹ, பஞ்சப்ரஹ்ம சமுத்பத்தயே நமஹ, விஸ்வேஷாய நமஹ, விமலோதயாய நமஹ, ஆத்மயோனயே நமஹ, அநாத்யந்தாய நமஹ, ஷட்விம்ஷத் சப்தலோகத்ருஷே நமஹ, காயத்ரீவல்லபாய நமஹ, ப்ராம்ஷவே நமஹ, விஸ்வாவாசாய நமஹ, பிரபாகராய நமஹ, சிஷவே நமஹ, கிரிரதாய நமஹ, சம்ராட் சுஷேணாய நமஹ, சுரசத்ருக்னே நமஹ, அமோகாய நமஹ, அரிஷ்டமதனாய நமஹ, முகுந்தாய நமஹ, விகதஜ்வராய நமஹ, ஸ்வயம் ஜ்யோதிஷே நமஹ, அணுஜ்யோதிஷே நமஹ, ஆத்மஜ்யோதிஷே நமஹ, அசஞ்சலாய நமஹ, பிங்களாய நமஹ, கபிலஷ்மஸ்ருணே நமஹ, சாஸ்திரநேத்ரத்ரயீதனவே நமஹ, ஞானஸ்கந்தாய நமஹ, மகாஜானினே நமஹ, நிருத்பத்தயே நமஹ, உபப்லவாய நமஹ, பகாய நமஹ, விவஸ்வதே ஆதித்யாய நமஹ, யோகாச்சாரியாய நமஹ, ப்ருஹஸ்பதயே நமஹ, உதாரகீர்த்தயே நமஹ, உத்யோகினே நமஹ, சத்யோகினே நமஹ, சதசன்மயாய நமஹ, நக்ஷத்ரமாலினே ராகேஷாய நமஹ, சாதிஷ்டானாய நமஹ, ஷடாஶ்ரயாய நமஹ, பவித்ரபாணயே நமஹ, பாபாரயே நமஹ, மணிபூராய நமஹ, மனோகதயே நமஹ, ஹ்ருத்புண்டரீகமாசீனாய நமஹ, சுக்லாய நமஹ, சாந்தாய விருஷாகபயே நமஹ, விஷ்ணவே நமஹ, கிரஹபதயே நமஹ, கிருஷ்ணாய நமஹ, சமர்த்தாய நமஹ, அர்த்தநாசனாய நமஹ, அதர்மசத்ரவே நமஹ, அக்ஷய்யாய நமஹ, புரூஹுதாய புருஷ்டுதாய நமஹ, ப்ரஹ்மகர்பாய நமஹ, ப்ருஹத்கர்பாய நமஹ, தர்மதேனவே நமஹ, தனாகமாய நமஹ, ஜகதித்தைஷி சுகதாய நமஹ, குமாராய நமஹ, குஷலாகமாய நமஹ, ஹிரண்யவர்ணாய நமஹ, ஜ்யோதிஷ்மதே நமஹ, நானாபூததராய நமஹ, த்வனயே நமஹ, அரோகாய நமஹ, நியமாத்யக்ஷாய நமஹ, விஸ்வாமித்ராய த்விஜோத்தமாய நமஹ, ப்ருஹஜ்யோதிஷே நமஹ, சுதாம்னே நமஹ, மஹாஜ்யோதிஷே நமஹ, அனுத்தமாய நமஹ, மாதாமஹாய நமஹ, மாதரிஷ்வனே நமஹ, நபஸ்வதே நமஹ, நாகஹாரத்ருஷே நமஹ, புலஸ்த்யாய நமஹ, புலஹாய நமஹ, அகஸ்த்யாய நமஹ, ஜாதுகர்ண்யாய நமஹ, பராசராய நமஹ, நிராவரணதர்மஜ்ஞாய நமஹ, விரிஞ்சாய நமஹ, விஷ்டரஸ்ரவசே நமஹ,
ஆத்மபுவே நமஹ, அனிருத்தாய நமஹ, அத்ரிஞானமூர்த்தயே நமஹ, மகாயசசே நமஹ, லோகசூடாமணயே நமஹ, வீராய நமஹ, சண்டசத்யபராக்ரமாய நமஹ, வியாலகல்பாய நமஹ, மகாகல்பாய நமஹ, மகாவ்ருக்ஷாய நமஹ, கலாதராய நமஹ, அலங்கரிஷ்ணவே நமஹ, அசலாய நமஹ, ரோசிஷ்ணவே நமஹ, விக்ரமோத்தமாய நமஹ, ஆஷுசப்தபதயே நமஹ, வேகினே நமஹ, ப்ளவனாய நமஹ, சிகிசாரதயே நமஹ, அசம்ஸ்ருஷ்டாய நமஹ, அதிதயே நமஹ, சக்ராய ப்ரமாதினே நமஹ, பாபநாசனாய நமஹ, வசுஸ்ரவசே நமஹ, கவ்யவாஹாய நமஹ, ப்ரதப்தாய நமஹ, விஸ்வபோஜனாய நமஹ, ஜர்யாய நமஹ, ஜராதிஷமனாய நமஹ, லோஹிதாய நமஹ, தனூனபாதே நமஹ, ரிஷதஸ்வாய நமஹ, நபசே நமஹ, யோனயே நமஹ, சுப்ரதீகாய நமஹ, தமிஸ்ரக்னே நமஹ, நிதாகாய தபனாய நமஹ, மேகாய பக்ஷாய நமஹ, பரபுரஞ்சயாய நமஹ, முகானிலாய நமஹ, சுனிஷ்பண்ணாய நமஹ, சுரபயே நமஹ, சிசிராத்மகாய நமஹ, வசந்தாய மாதவாய நமஹ, க்ரீஷ்மாய நமஹ, நபஸ்யாய நமஹ, பீஜவாஹனாய நமஹ, ஆங்கீரசே

0: न्यायाय नमः, न्यायगम्याय नमः, निरञ्जनाय नमः, सहस्रमूर्ध्ने नमः, देवेन्द्राय नमः, सर्वशास्त्रप्रभञ्जनाय नमः, मुण्डाय नमः, निरूपाय नमः, विकृताय नमः, दण्डिने नमः, दान्ताय नमः, गुणोत्तमाय नमः, पिङ्गलाक्षाय नमः, हर्यक्षाय नमः, नीलग्रीवाय नमः, निरामयाय नमः, सहस्रबाहवे सर्वेशाय नमः, शरण्याय नमः, सर्वलोकभृते नमः, पद्मासनाय नमः, परञ्ज्योतिषे नमः, परावरपरम्फलाय नमः, पद्मगर्भाय नमः, महागर्भाय नमः, विश्वगर्भाय नमः, विचक्षणाय नमः, परावरज्ञाय नमः, बीजेशाय नमः, सुमुखाय सुमहास्वनाय नमः, देवासुरगुरवे देवाय नमः, देवासुरनमस्कृत्याय नमः, देवासुरमहामात्राय नमः, देवासुरमहाश्रयाय नमः, देवादिदेवाय नमः, देवर्षिदेवासुरवरप्रदाय नमः, देवासुरेश्वराय नमः, दिव्याय नमः, देवासुरमहेश्वराय नमः, सर्वदेवमयाय नमः, अचिन्त्याय नमः, देवतात्मने नमः, आत्मसंभवाय नमः, ईड्याय नमः, अनीशाय नमः, सुरव्याघ्राय नमः, देवसिंहाय नमः, दिवाकराय नमः, विबुधाग्रवरश्रेष्ठाय नमः, सर्वदेवोत्तमोत्तमाय नमः, शिवज्ञानरताय नमः, श्रीमते नमः, शिखिश्रीपर्वतप्रियाय नमः, जयस्तम्भाय नमः, विशिष्टम्भाय नमः, नरसिंहनिपातनाय नमः, ब्रह्मचारिणे नमः, लोकचारिणे नमः, धर्मचारिणे नमः, धनाधिपाय नमः, नन्दिने नमः, नन्दीश्वराय नमः, नग्नाय नमः, नग्नव्रतधराय नमः, शुचये नमः, लिङ्गाध्यक्षाय नमः, सुराध्यक्षाय नमः, युगाध्यक्षाय नमः, युगावहाय नमः, स्ववशाय नमः, सवशाय नमः, स्वर्गस्वराय नमः, स्वरमयस्वनाय नमः, बीजाध्यक्षाय नमः, बीजकर्त्रे नमः, धनकृद्धर्मद्वर्धनाय नमः, दम्भाय नमः, अदम्भाय नमः, महादम्भाय नमः, सर्वभूतमहेश्वराय नमः, स्मशाननिलयाय नमः, तिष्याय नमः, सेतवे नमः, अप्रतिमाकृतये नमः, लोकोत्तरस्फुटालोकाय नमः, त्र्यम्बकाय नमः, नागभूषणाय नमः, अन्धकारये नमः, मखद्वेषिने नमः, विष्णुकन्धरपातनाय नमः, वीतदोषाय नमः, अक्षयगुणाय नमः, दक्षारये नमः, पूषदन्तहृते नमः, भूर्जटये नमः, खण्डपरशवे नमः, सकलाय नमः, निष्कलाय नमः, अनघाय नमः, आधाराय नमः, सकलाधाराय नमः, पाण्डुराभाय नमः, मृडाय नमः, नटाय नमः, पूर्णाय नमः, पूरयित्रे नमः, पुण्याय नमः, सुकुमाराय नमः, सुलोचनाय नमः, सामगेयाय नमः, प्रियकराय नमः, पुण्यकीर्तये नमः, अनामयाय नमः, मनोजवाय नमः, तीर्थकराय नमः, जटिलाय नमः, जीवितेश्वराय नमः, जीवितान्तकराय नमः, नित्याय नमः, वसुरेतसे नमः, वसुप्रियाय नमः, सद्गतये नमः, सत्कृतये नमः, सक्ताय नमः, कालकण्ठाय नमः, कलाधराय नमः, माणिने नमः, मान्याय नमः, महाकालाय नमः, सद्भूतये नमः, सत्परायणाय नमः, चन्द्रसञ्जीवनाय नमः, शास्त्रे लोकगूढाय नमः, अमराधिपाय नमः, लोकबन्धवे नमः, लोकनाथाय नमः, कृतज्ञाय कृतिभूषणाय नमः, अनपायक्षराय नमः, कान्ताय नमः, सर्वशास्त्रभृताम्बराय नमः, तेजोमयाय नमः, लोकमायाय नमः, अग्रण्ये नमः, अणवे नमः, शुचिस्मिताय नमः, प्रसन्नात्मने नमः, துர்ஜயாய நமஹ, துரதிக்ரமாய நமஹ, ஜோதிர்மயாய நமஹ, நிராகாராய நமஹ, ஜகன்நாதாய நமஹ, ஜலேஸ்வராய நமஹ, தும்பவீணினே நமஹ, மகாகாயாய நமஹ, விசோகாய நமஹ, சோகநாசனாய நமஹ, த்ரிலோகாத்மனே நமஹ, த்ரிலோகேஷாய நமஹ, சுத்தாய நமஹ, சுத்தயே நமஹ, ரதாக்ஷஜாய நமஹ, அவ்யக்தலக்ஷணாய நமஹ, அவ்யக்தாய நமஹ, வ்யக்தாவ்யக்தாய நமஹ, விஷாம்பத்யே நமஹ, வரஷீலாய நமஹ, வரதுலாய நமஹ, மானாய நமஹ, மானதனாய மயாய நமஹ, ப்ரஹ்மணே நமஹ, விஷ்ணவே ப்ரஜாபாலாய நமஹ, ஹம்சாய நமஹ, ஹம்சகதயே நமஹ, யமாய நமஹ, வேதசே நமஹ, தாத்ரே நமஹ, விதாத்ரே நமஹ, அத்ரே ஹர்த்ரே நமஹ, சதுர்முகாய நமஹ, கைலாசசிகரவாசினே நமஹ, சர்வாவாசினே நமஹ, சதாங்கதயே நமஹ, ஹிரண்யகர்ப்பாய நமஹ, ஹரிணாய நமஹ, புருஷாய நமஹ, பூர்வஜாய பித்ரே நமஹ, பூதாலயாய நமஹ, பூதபதயே நமஹ, பூதிதாய நமஹ, புவனேஸ்வராய நமஹ, சம்யோகினே நமஹ, யோகவித்ப்ரஹ்மணே நமஹ, ப்ரஹ்மண்யாய நமஹ, ப்ராஹ்மணப்ரியாய நமஹ, தேவப்ரியாய நமஹ, தேவநாதாய நமஹ, தேவஜ்ஞாய நமஹ, தேவசிந்தகாய நமஹ, விஷமாக்ஷாய நமஹ, கலாத்யக்ஷாய நமஹ, விருஷாங்காய நமஹ, விருஷவர்தனாய நமஹ, நிர்மதாய நிரஹங்காராய நமஹ, நிர்மோஹாய நமஹ, நிருபத்ரவாய நமஹ, தர்பக்னே நமஹ, தர்பிதாய நமஹ, திருப்தாய நமஹ, சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ, சப்தஜிஹ்வாய நமஹ, சஹஸ்ரார்த்திஷே நமஹ, ஸ்னிக்தாய நமஹ, ப்ரக்ருதி தக்ஷிணாய நமஹ, பூதபவ்ய பவண்ணாதாய நமஹ, பிரபவாய நமஹ, பிராந்திநாசனாய நமஹ, அர்த்தாய நமஹ, அனர்த்தாய நமஹ, மகாகோஷாய நமஹ, பரகாரியைக பண்டிதாய நமஹ, நிஷ்கண்டகாய நமஹ, கிருதானந்தாய நமஹ, நிர்வியாஜாய நமஹ, வியாஜமர்தனாய நமஹ, சத்வவதே நமஹ, சாத்விகாய நமஹ, சத்யகீர்த்தி ஸ்தம்ப கிருதாகமாய நமஹ, அகம்பிதாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, நைகாத்மனே நைக கர்ம க்ருதே நமஹ, சுப்ரீதாய நமஹ, சுமுகாய நமஹ, சூக்ஷ்மாய நமஹ, சுகராய நமஹ, தக்ஷிணாய நமஹ, அனலாய நமஹ, ஸ்கந்தாய நமஹ, ஸ்கந்ததராய நமஹ, துர்யாய நமஹ, பிரகடாய நமஹ, ப்ரீதிவர்தனாய நமஹ, அபராஜிதாய நமஹ, சர்வசஹாய நமஹ, விதக்தாய நமஹ, சர்வவாஹனாய நமஹ, அத்ருதாய நமஹ, ஸ்வத்ருதாய நமஹ, சாத்யாய நமஹ, பூர்த்தமூர்த்தயே நமஹ, யசோதராய நமஹ, வராஹஸ்ருங்கதிருஷே நமஹ, வாயவே நமஹ, பலவதே நமஹ, ஏகநாயகாய நமஹ, ஸ்ருதிப்ரகாஷாய நமஹ, ஸ்ருதிமதே நமஹ, ஏகபந்தவே நமஹ, அநேகதிருஷே நமஹ, ஸ்ரீவல்லபசிவாரம்பாய நமஹ, சாந்தபத்ராய நமஹ, சமஞ்சசாய நமஹ, பூஷயாய நமஹ, பூதிக்ருத்பூதயே நமஹ, பூஷணாய நமஹ, பூதவாஹனாய நமஹ, அகாயாய நமஹ, பக்தகாயஸ்தாய நமஹ, காலஜ்ஞானினே நமஹ, கலாவபுஷே நமஹ, சத்யவ்ரத மகாத்யாகினே நமஹ, நிஷ்டாசாந்திபராயணாய நமஹ, பரார்த்தவ்ருத்தயே நமஹ, வரதாய நமஹ, விவிக்தாய நமஹ, ஸ்ருதிசாகராய நமஹ, அனிர்விண்ணாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, கலங்காகாய நமஹ, கலங்கக்னே நமஹ, ஸ்வபாவருத்ராய நமஹ, மத்யஸ்தாய நமஹ, சத்ருக்னாய நமஹ, மத்யநாசகாய நமஹ, சிகண்டினே நமஹ, கவசினே நமஹ, சூலினே நமஹ, சண்டினே நமஹ, முண்டினே நமஹ, குண்டலினே நமஹ, மேகலினே நமஹ, கவசினே நமஹ, கட்கினே நமஹ, மாயினே சம்சார சாரதயே நமஹ, அமிருத்யவே சர்வதிருஷே நமஹ, சிம்ஹாய நமஹ, தேஜோராஷயே மகாமணயே நமஹ, அசங்கேயாய நமஹ, அப்ரமேயாத்மனே நமஹ, வீர்யவதே நமஹ, காரிய கோவிதாய நமஹ, வேத்யாய நமஹ, வேதார்த்த வித்கோப்த்ரே நமஹ, சர்வாச்சாராய நமஹ, முனீஸ்வராய நமஹ, அனுத்தமாய நமஹ, துராதர்ஷாய நமஹ, மதுராய நமஹ, பிரியதர்ஷனாய நமஹ, சுரேஷாய நமஹ, சரணாய நமஹ, சர்வஸ்மை நமஹ, சப்த ப்ரஹ்ம சதாங்கதயே நமஹ, காலபக்ஷாய நமஹ, கலங்காரயே நமஹ, கங்கணீகிருத வாசுகயே நமஹ, மகேஷ்வாசாய நமஹ, மஹீபர்த்ரே நமஹ, நிஷ்கலங்காய நமஹ, விஷ்ருங்கலாய நமஹ, த்யுமனயே தரணயே நமஹ, தன்யாய நமஹ, சித்திதாய நமஹ, சித்திசாதனாய நமஹ, நிவ்ருத்தாய நமஹ, சம்வ்ருதாய நமஹ, ஷில்பாய நமஹ, வியூடோரஸ்காய நமஹ, மஹாபுஜாய நமஹ, ஏகஜ்யோதிஷே நமஹ, நிராதங்காய நமஹ, நாராயணாராயண பிரியாய நமஹ, நிர்லேபாய நமஹ, நிஷ்பிரபஞ்சாத்மனே நமஹ, நிர்வ்யக்ராய நமஹ, வ்யக்ரநாசனாய நமஹ, சவ்யஸ்தவ பிரியாய நமஹ, ஸ்தோத்ரே வ்யாசமூர்த்தயே நமஹ, அநாகுலாய நமஹ, நிரவத்ய பதோபாயாய நமஹ, வித்யாராஷயே நமஹ, அவிக்ரமாய நமஹ, பிரசாந்த புத்தயே அக்ஷுத்ராய நமஹ, க்ஷுத்ரக்னே நமஹ, நித்யசுந்தராய நமஹ, தைர்யாக்ர்ய துர்யாய நமஹ, தாத்ரீஷாய நமஹ, சாகல்யாய நமஹ, சர்வரீபதயே நமஹ, பரமார்த்த குரவே திருஷ்டயே நமஹ, குரவே நமஹ, ஆஶ்ரிதவத்ஸலாய நமஹ, ரஸாய நமஹ, ரஸஜ்ஞாய நமஹ, சர்வஜ்ஞாய நமஹ, சர்வசத்வாவலம்பனாய நமஹ. இதி ஸ்ரீ லிங்க மஹாபுராணே பூர்வபாகே சஹஸ்ரநாமாபிஹி பூஜனாத் விஷ்ணு சக்ரலாபோ நாம அஷ்டநவதிதமோத்யாயஹ ஸமாப்தஹ.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல ஷாக்கா மண்டலம் 1 சூக்தம் 93. தேங்க்யூ.

ஸ்திராயவ்ருஷ்ணீசவானாகிருதிமாயுக்தாக்ராவானஸ்ஸமிதானே அக்னௌ அஷாஆல்ஹையுத்ஸுப்ருதானா சுபப்ரிக்.

மாத்வாதானதீஷீஷே வீர்யஸ்யோபயேஏப்யஃ ப்ரசீகித்ஸாக இஷ்டௌ அஷ்டவ்யக்யத் ககுபஃ ப்ருதிவ்யாஸ்த்ரீதன்வயோஜானா சப்தசிந்தூன் ஹிரண்யாக்ஷஸ் சாவிதா தேவ ஆகாத்ததத்ரத்னா தாஷுஷேவார்யாணி.

அத்யபதிபிஸ்ஸுகேபி ரக்ஷாசனோ அதீச ப்ரூஹி தேவா உபாபி வதமஸ்வினோ பானஷர்மா யச்சதம்.

ஆச்சலாம் ஊர் சுற்றுளம் விடாதுனை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலாம் என்னை அழித்திப்போதெனை கலவாவிடில் இதுவோ வாண்மை அருணாச்சலாம் ஏன் இந்த உறக்கம் என பிறர் இழுக்க இதுவோ

சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நமசிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

0: അതയവ ധൂമഃ വന്നേഹ ജ്ഞാപക ഹേതു കാരണം വിന കാര്യം ന ജായതേ ഇതി കൃത്വ കാര്യം കാരണം ജ്ഞാപയതി കാര്യം കാരണം ജ്ഞാപയതി കാരണത്തെ തെരുവിക്കരുത് അതിനാല് അനുമാനത്തിൽ ധൂമം ഹേതുന്ന് ചൊല്ലുവോ അത്ര അപ്പോൾ എന്നാച്ചാ യോനി ശബ്ദത്തിക്ക് കാരണം എന്നർത്ഥം കാരണം രണ്ടു വിധമാർക്ക് ജനക കാരണം ജ്ഞാപക കാരണം കാരക ഹേതു ജ്ഞാപക ഹേതു പ്രകൃത ബ്രഹ്മണ കാരണം കിം ഇതി ജിജ്ഞാസ നാസ്തി ജിജ്ഞാസ നാസ്തി ഇത്യുക്തെ ബ്രഹ്മണ ജനക ഹേതു കഹ ഇതി ജിജ്ഞാസ നാസ്തി ബ്രഹ്മണ അനാദിത്വാത് തർഹി ബ്രഹ്മണ ജ്ഞാപക ഹേതു കഹ ബ്രഹ്മം ഇരുക്ക് ഇപ്പേർപ്പെട്ട ലക്ഷണത്തോടെ ബ്രഹ്മം എന്നൊരു വസ്തു ഇരുക്ക് ഇത്യത്ര എന്ന വിഷയത്തിൽ എന്ന ജ്ഞാപകം ജ്ഞാപകം തെരുവിക്കൂടിയ പ്രമാണം എന്ന് ഇയം പ്രമാണ ജിജ്ഞാസ തസ്യാം പ്രമാണ ജിജ്ഞാസായാം സത്യം ശാസ്ത്രമേവ തത്ര പ്രമാണം ഇതി വക്തവ്യം വർത്തത തദനുസാരേണ വിഗ്രഹം പ്രദർശയതി യതഃ ശാസ്ത്രം യോനിഹി പ്രമാണം അതയവ ജന്മാദി ലക്ഷണം ബ്രഹ്മഭവതി ഇതി ശേഷ ശാസ്ത്രസ്യ യോനിഹി ശാസ്ത്രയോനിഹി തസ്യ ഭാവഃ ശാസ്ത്രയോനിത്വം ഇതി വിഗ്രഹഃ കൃതഃ ഏതൈ ശാസ്ത്രസ്യ യോനിഹി ല ശാസ്ത്രസ്യ യോനിത്വം ശാസ്ത്രയോനിത്വം അതില് ഒരു ചിന്ന വിഷയം ഇരിക്കുന്നു എന്നാ വിഗ്രഹ ഭേദ ശാങ്കര ഭാഷ്യത്തില് വേറെ വിധമാണ് വിഗ്രഹം ബഹുരിഹി എടുത്തിരിക്കാർ ഇന്ദ്ര വിഗ്രഹം ചൊല്ലല അർത്ഥം ഇതുതാണ് ഇന്ത് അർത്ഥത്തിൽ കൊണ്ടുവരണം ശാസ്ത്രം തൈ ശങ്കര ഭഗവത്പാദൈക്കും കൃതം ശാസ്ത്രം യോനിഹി യസ്യ തത് ശാസ്ത്രയോനി ബ്രഹ്മ ശാസ്ത്രം വേദ ശാസ്ത്രം യോനിഹി യോനിഹി ജ്ഞാപകഹേതു ശാസ്ത്രം യോനിഹി ജ്ഞാപകഹേതു യസ്യ ബ്രഹ്മണ തത് ബ്രഹ്മ ശാസ്ത്രയോനി തസ്യ ഭാവഃ ശാസ്ത്രയോനിത്വം തസ്മാത് ശാസ്ത്രയോനിത്വാത് ഇതി ബഹുവ്രീഹി സമാസമാദായ സൂത്രാർത്ഥോ വർണിതഃ ഏതൈഹി ആചാര്യൈഹി കിം ക്രിയതെ സാക്ഷാദേവ തത്പുരുഷഃ ഉച്യതെ ശാസ്ത്രസ്യ യോനിത്വം ശാസ്ത്രയോനിത്വം ശാസ്ത്രസ്യ ഹേതുത്വം ശാസ്ത്രസ്യ ഹേതുത്വം ഇത്യുക്തെ ശാസ്ത്രം പ്രതി ഹേതുത്വം ഇത്യർത്ഥോ നാസ്തി ശാസ്ത്രസ്യൈവ ഹേതുത്വാത് ഹേതുത്വം ജ്ഞാപകത്വം ഹേതുത്വം ജ്ഞാപകത്വം അതില് വ്യത്യാസമില്ല ബ്രഹ്മപ്രതി കസ്യ ജ്ഞാപകത്വം ശാസ്ത്രസ്യൈവ ജ്ഞാപകത്വം ചൊല്ലണല്ലയാ തമേവ അർത്ഥമാദായ ശാസ്ത്രസ്യ യോനിത്വം ശാസ്ത്രനിഷ്ഠം യോനിത്വം ശാസ്ത്രനിരൂപിതം യോനിത്വമില്ല ശാസ്ത്രത്തില് ഇരുക്കക്കൂടിയ യോനിത്വം കാരണത്വം ജ്ഞാപകഹേതുത്വം ബ്രഹ്മപ്രതി ശാസ്ത്രം യോനി ശാസ്ത്രം യോനിഹി യോനി ശബ്ദ സ്വഭാവതഃ പുല്ലിംഗേ അസ്തി ബ്രഹ്മപ്രതി ശാസ്ത്രം യോനിഹി തർഹി ശാസ്ത്രേ യോനിത്വം അസ്തി ഖലു തദാദായ വിഗ്രഹകൃതഃ ശാസ്ത്രസ്യ യോനിത്വാത് ശാസ്ത്രസ്യ യോനിത്വം ശാസ്ത്രയോനിത്വം ഇന്ത വിഗ്രഹം ഇവർ താൻ ചൊല്ലിയിരിക്കാർ അവരെ ചൊല്ലല അതിൽ ഒരു വിചാരം പണിയിരിക്കാർ ഇങ്ങനെ ലക്ഷണം ഇതി ശബ്ദസ്യ അർത്ഥ അസാധാരണധർമ്മഃ ഇതി സഹ അർത്ഥ അത്ര നാപേക്ഷ്യത്തെ ജ്ഞാപകത്വം ഇത്യുക്തെ ബോധകത്വം ഇത്യർത്ഥ പ്രമാണവിധയാ ബോധകത്വം ലക്ഷണം ഇത്യർത്ഥോ നാത്ര രൂപസ്യ ജ്ഞാപകം ഭവതി പ്രത്യക്ഷ പ്രമാണം ചക്ഷുരിന്ദ്രിയം ഇത്യുക്തെ അർത്ഥകഃ രൂപസ്യ ലക്ഷണം അസാധാരണധർമ്മഃ ചക്ഷുരിന്ദ്രിയം ഇത്യർത്ഥോ നാസ്തി രൂപസ്യ രൂപേ പ്രമാണം ഭവതി ചക്ഷുരിന്ദ്രിയം രൂപേ പ്രമാണം ഭവതി ചക്ഷുരിന്ദ്രിയം കീദൃശേ രൂപേ ഇത്യുക്തെ ഏതാദൃശേ രൂപേ ശുക്ലരൂപം വർത്തതെ ഇത്യത്ര കിം പ്രമാണം ഇത്യുക്തെ ശുക്ലരൂപസ്യ ലക്ഷണം ന ശുക്ലരൂപസ്യ അസാധാരണധർമ്മഃ അന്യേ ഭവതു തഥാ അതഃ ഇദാനീം ലക്ഷണശബ്ദസ്തു പ്രമാണപരതയാ ന പ്രയുക്തഃ ലക്ഷണശബ്ദഃ ന പ്രയുക്ത ഏവ ജൈമിനീയസൂത്രേ ലക്ഷണശബ്ദഃ പ്രയുക്തഃ പ്രമാണപരതയാ ചോദനാലക്ഷണോർത്ഥോ ധർമ്മഃ ഇതി അത്ര ലക്ഷണശബ്ദഃ നാസ്തി ശാസ്ത്ര പ്രമാണകത്വാത് ശാസ്ത്രപ്രമാണകത്വാത് ഇതി യഥാർത്ഥ സ്യാത് തഥാ ഭഗവത്പാദൈഃ വിഗ്രഹ ശങ്കരാചാര്യൈഃ വിഗ്രഹകൃതഃ ശാസ്ത്രം യോനിഃ യസ്യ തത് ശാസ്ത്രയോനിഃ ശാസ്ത്രപ്രമാണകം ബ്രഹ്മ ബഹുരിഹി ഇരിക്കുന്നത് ഇവർ ബഹുരിഹി ചൊല്ലല അത് അന്ത വിഗ്രഹ ഭേദം വരതൊക്കെ എന്നാ ഒരു കാരണംന്നാ ഇത് ഇപ്പടിയെ ചൊല്ലലാമോ ഇല്ലയോ അവർ ഇപ്പടി ചൊല്ലല അതുക്കും ഒരു കാരണം ഇരിക്കുക അതൊക്കെ എന്ന കാരണംന്നാ ഇത് ഷഷ്ടി സമാസ നിഷേധോ ഭവതി സാധാരണമാ അത് ഇവർ എടുത്ത് കാണിച്ചിരിക്കാർ ഇപ്പോ അത്ര വ്യാഖ്യാനേ പഠാമി യതഃ ശാസ്ത്രം യോനിഹി പ്രമാണം അതഃ ഇതി അത്ര ഭാഷ്യ അസ്തി കില യതഃ ശാസ്ത്രം യോനിഹി പ്രമാണം അതഃ ഇന്ത് ഭാഷ്യപംക്തിയെ വെച്ചിട്ട് ഇവർ ഇന്ത് വിഗ്രഹത്തെ എടുത്തിരിക്കാർ ശാസ്ത്രസ്യ യോനി യോനിത്വം ശാസ്ത്രസ്യൈവ ബ്രഹ്മപ്രതി യോനിത്വാത് ശാസ്ത്രസ്യൈവ ബ്രഹ്മപ്രതി യോനിത്വാത് ഇതി വിഗ്രഹ വിവക്ഷിതഃ शास्त्रस्यैव ब्रह्मप्रति ज्ञापकत्वात् इति विग्रहः विवक्षितः इत्यनेन शास्त्रस्य योनित्वं शास्त्रयोनित्वं तस्मादिति षष्ठीसमासाश्रयणेन शास्त्रस्य प्रामाण्यात् इत्यर्थे सूत्रं योजितं व्याख्यानम். இது ஏன் அவர் சொல்லலைன்னால் அதுக்கு ஒரு காரணம், குணவாச்சித்வா குணவாச்சினா சப்தேன சக ஷஷ்டி சமாச நிஷேதோ பவதி. ஷஷ்டி சமாசம் சாதாரணமாக வர முடியாது. பூரண குணேத்தியாதி சூத்திரம், அந்த சூத்திரம் பார்க்கணும். பூரண குணேத்தியாதி சூத்திரேனா குணசப்தா தத வர்த்ததே, குணவாச்சக சப்தேன ஷஷ்டி சமாச நிஷேதோ வர்த்ததே. அந்த தர்மத்தை சொல்லக்கூடிய சப்தம் தானே யோனித்வம், யோனித்வம் இது. तरी षी सामसम शास्त्र योनिवे शास्त्रनिष्ठ योनिवे शास्त्रोनिवस न सिद्ध्य आलोच्य बहुरी उत्तः तै अब ये इवर इप्ड कटा अद्कू सर साधारणत यद्यपि सूत्र साक्षा सौत्रेण निषेधन निषेधव सो न सिध्यतीव तथा ज्ञापकबला सिध्य ஷஷ்டிசமாசநிஷேதநிஷேத சாத் ஹலு இத்துக்கே ததஅசிஷ்யம் சம்யா பிரமாணத்வாதிதி சௌத்ர நிர்தேச தரிசனாத் இது சமாதானம் உத்தம். எதுபி சூத்திரகாரேண சமாசஹ நிஷித்த ஏவ கண்டதா ஏவம் சமாசோ ந பவதி இதி. பரந்து குத்ரசித் சூத்திரகார ஏவ ஸ்வயம் தாதிருஷம் சமாசம் கிருத்வா பிரதர்ஷயதி தரி தத்பலாத் சமாச சித்யதி இதி. சூத்திரகாரஹ சாக்ஷாத் ஏவம் சமாசோ பவது இதி நோபதிஷ்டவான். परंतु सौत्रेण निर्देशेन सोपि समासः प्रामाणिकः इति सिध्यति इति. तदर्थं सूत्रम् उदाहृतं तदशिष्यं संज्ञा प्रमाणत्वात् इति सूत्रम्.
1: तत्र सौत्रत्वात् तत्र यः प्रयोगः कृतः तस्य साधुता स्यात् तावता अत्र तत् स्वीकृत्य अत्रापि प्रयोक्तुं शक्यते इति नागतम्
0: अस्ति. तथा भवति सौत्रत्वात् साधु इत्येव न सत्यं, भवदुक्तं सम्यगेव. छान्दसम् इति स्यात् खलु इत्युक्ते कुत्रचित् तथा स्यात् कुत्रचित् एवं रीत्या शिष्टप्रयोगे सति. केवलं तस्य छान्दसत्वम् इति न, अन्दमारि प्रयोगं नमकं पणलाम् अवर् सूत्रकार अन्दमारि प्रयोगं पण्णि तेरिविकिरार. இப்போ இங்க என்னாச்சுன்னா தத் அசிஷ்யம் சம்யா பிரமாணத்வான்னு சூத்திரம். இங்க சம்யா பிரமாணத்வான்னு ஒரு பதம் இருக்கு, சம்யாயாக பிரமாணத்வான்னு இருக்கு. சம்யாயாக பிரமாணத்வாதித்யர்த்தே சம்யா பிரமாணத்வான்னு சூத்திரகார சொல்றாரு இல்லையா. இங்கே அத்தையே அத்தாபி தசைவ சாஸ்திரஸ்ய பிரமாண யோனித்வாத் சாஸ்திரயோனித்வாத் சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திரயோனித்வம் இத்தியவம் ரூபேண சௌத்திரேண நிர்தேசேன அயமபி சமாச சித்தியதி இத்தியபிப்ராயேண ஏதைஹி ஆச்சாரியைஹி ஏவம் விக்ரஹ கிருதஹா இதி. தைஹி கிமர்த்தம் ததா அயம் விக்ரஹ ஸ்தியக்தஹ இத்யுக்தே க்லேஷஹ வர்த்ததே கலு. ஏவம் சௌத்திரேண நிர்தேசேன சாதனீயம் வர்த்ததே தவேக்ஷ்ய பூரிஹிரேவ அஸ்து இதி தைஹி ததா கலு. இதானீம் ஆயிடுது இல்லையா. யதஸ்யாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அதஹ ஏவ ஜன்மாதி ஜகஜ்ஜன்மாதி லக்ஷணம் ப்ரஹ்ம பவதி இதி சேஷஹ. விஷயஸ்து ஸ்பஷ்டஹ.
2: அத்ர ஜகத்காரணம் ப்ரஹ்ம சாஸ்திரைக கம்யம் உத பிரமாணாந்தரேனாபி கம்யம் இதி சந்தேகஹ.
0: அதிகரணே சந்தேகஹ. இப்போ சாக்ஷாத் அதிகரணே சித்தாந்தக்கஹ க்ரியதே சாஸ்திரம் ப்ரஹ்மணி பிரமாணம் பவத்யேவ பவத்யேவ இதி யதா சித்தாந்தக் க்ரியதே தரி ந பவதி இதி பூர்வபக்ஷ கர்த்தவ்யஹ. ததனுசாரேண சந்தேகஹ உத்தாபனீயஹ. ஜகத்காரணம் பிரம்ம சாஸ்திரைக கம்யம் சாஸ்திரைக பிரமாணகம் உத ந உத பிரமாணாந்தரேணாபி கம்யம் இது சந்தேக. சாஸ்திரேணைவ அவகம்யம் வா அது சாஸ்திரமேவ பிரமாணம் வா அதுவா பிரமாணாந்தரம் அப்படி அஸ்தி வா இது சந்தேக.
2: ஜகதிதம் சாவயவம் காரியமேவ தச்ச வைச்சித்ரி கர்பித கர்பிதத்வேன ஸ்வோசித கர்த்திருக்கம் இது கர்த்தா கஷ்டித் கல்பனீயா சர்வஜ்ஞத்வாதிமான் ந அசௌ சாஸ்திரைக கம்ய இது ந அஸ்மின் சாஸ்திரஸ்ய பிராமாண்யம்
0: நாசௌ சாஸ்திரைக கம்ய இது நாசௌ சாஸ்திரைக கம்ய இது. தது படிக்கும் பொழுது நாசௌ சாஸ்திரைக கம்ய இது இது விசர்க்கம் யோஜயித்வா படனீயம் அதுவா நாசௌ சாஸ்திரைக கம்ய இது தத்ர சம்ஹிதாம் வினா சாஸ்திரைக கம்ய இது இது படனீயம். சாஸ்திரைக கம்ய இது ஏவம் ந படனீயம்.
2: न असौ शास्त्रैक गम्यः इति न अस्मिन् शास्त्रस्य प्रामाण्यं शास्त्रस्य प्रमाणान्तर अप्राप्त विषयत्वात् इति पूर्वपक्षः.
0: पश्यतु नैयायिकरीत्या इदानीं यदा विचार्यते तर्हि शास्त्रैक गम्यम् इति न अनुमानेन गम्यते. अनुमानं वर्तते जगत्कारणत्वेन किल परमेश्वरः साधनीयः. जगत्कारणत्वेन परमेश्वरं साधयितुम् अनुमानं वर्तते प्रसिद्धं. तर्हि अनुमानेन सिध्यति. तर्हि अनुमानेनैव शास्त्रेणैव सिद्ध्यति इति किमर्थं वक्तव्यम्? अनुमानेनापि सिद्ध्यति इति वक्तुं शक्यते खलु? शक्यते इति पूर्वपक्षः पङ्क्तिं योजयति.
2: जगदिदं सावयवं कार्यमेव तच्च वैचित्र्यगर्भितत्वेन.
0: किम् अनुमानम् उच्यते अत्र? अय्यायिकानाम् अनुमानमेव. शित्यं कुरादिकं कर्तृजन्यं कार्यत्वादिति उच्यते किल? அந்த அனுமானம் தான், அது சப்தங்கள் வித்தியாசமா இருக்க அவ்வளவுதான். கிருத்தியம் குராதிகம் சொல்ற வேண்டிய இடத்துல வைச்சித்ய கர்ப்பிதத்துவேனான்னு இருக்கு இல்லையா, இந்த விசித்திரம் ஜெகத் வச்சுக்கோ. விசித்திரம் கிரி நதி சமுத்திராதி சகிதம் ஜெகத். இந்த விசித்திரம் இது சப்தேன அஸ்மதாதிபி கர்த்தும் அசக்கியம். கேனச்சித் புருஷேண உற்பாதயித்தும் அசக்கியம் ஜெகத் இது விவக்ஷா வர்த்தது. தர்த்தம் வைச்சித்ர கர்ப்பிதம் இது கிருத்வா சுவோசித கர்த்தகம். சுவோசித ததுச்சித கஷ்டித் கர்த்தா, அப்பேற்பட்ட பிரபஞ்சத்தை பண்றதுக்கு சாமர்த்தியம் உடைய ஒரு கர்த்தா. சுவோசித கர்த்தகம் இது கஷ்டித் கர்த்தா சித்தியதி. தரி பக்ஷஸ்து கஹா இத்துக்தம் ஐயாயிகை யதா உக்தம் தத்வதேவ கிருத்தியங்குராதி ரூபம் கிரி நதி சமுத்திராதி யுக்தம் ஜெகத் விமதம் ஜெகத். விமதம் ஜெகத் பிராச்சீன கிரந்தேஷு லிகந்தி விமதம் ஜெகத் தெரியுமா? விமதம் விமதம் இத்துக்தே விமதி விப்ரதிபத்தி. விப்ரதிபன்னம் ஜெகத், விப்ரதிபன்னம்னா மாறி மாறி அர்த்தம் இல்லோ. சந்தேகாஸ்பதம் அர்த்தம். சந்தேகாஸ்பதம் என்ன? சகர்த்திருகம் வா நவா, சகர்த்திருகம் வா நவா இத்தியாகாரக சந்தேகசிய விஷயீபூதம் ஜெகத். அதுதான் பட்சம். ஏன் அப்படி சொல்லணும்னா, கட்டாதிகம் திருஷ்டாந்தி கர்த்தவியம் கழு கட்டவத திருஷ்டாந்தம் பண்ணும். கட்டத்துக்கு கர்த்தா இருக்கா இல்லையான்னு யாருக்குமே சந்தேகம் இல்லை. கிரி நதி நதி சமுத்திராதி நாம் கஷ்டித் கர்த்தா அஸ்தி வா நவா, அங்க சந்தேகம் இருக்கு. கண்ணால் பா தெரியல யாரும் கர்த்தா இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க சாதாரணமாக பிரத்யக்ஷமாக இல்லை. தரி பிரத்யக்ஷ சித்த கர்த்திருக்கம் எத்யத் வர்த்ததே கட பட்டாதிகம், அதெல்லாம் திருஷ்டாந்தமாக பட்சத்திலிருந்து வெளியில் போடணும் இல்லையா. பக்ஷாத் பகிஷ்கர்த்தவியம், அப்போதானே அது திருஷ்டாந்தமாக சொல்ல முடியும். ததர்த்தம் விமதம் ஜெகத் இது வதந்தி. விமதம் இத்தியுக்த இதம் சர்வம் அண்டர்ஸ்டுட் தத்ரா. எங்கே கர்த்தா இருக்கா இல்லையான்னு நமக்கு சந்தேகமாக இருக்கோ அது பட்சமாக வச்சுக்கணும். சாத்திய சந்தேகா வரணும் இல்லையா, சாத்திய சந்தேகம் இருக்கணும் பட்சத்தில். அத்த அந்த சாத்திய சந்தேகத்தோடு இருக்கிற அந்த பட்சம் அது காமிக்கிறதுக்கு விமதம் ஜெகத்னு சொல்லலாம். அஸ்து ததைவ விவக்ஷாது சாயவ விமதம் ஜெகத் சகர்த்திருக்கம். ஹேது என்ன? காரியத்துவாத் காரியத்துவாத் கடவத் சொல்லணும். ததானியம் பிரதமத ஏதே கிம் லிகந்தி ஜெகதிதம் சாவயவம் காரியமேவா. கிமர்த்தம் ததா உத்தம்? ஏதோ ஒன்று எழுதும் போது அதுக்கு பின்னாடி ஒரு சந்தேகம் கொண்டு வரணும் இல்லையா. ஜெகதிதம் சாவயவம் காரியமேவ, சாவயவத்வாத் காரியத்துவம் சித்தியதி. அது எதுக்கு சொல்லணும்? இப்போ பக்ஷத்துல ஹேது இருக்கணும் இல்லையா. பக்ஷம் என்ன? ஜெகத்து பக்ஷம். ஹேது காரியத்துவம், காரியத்துவ ரூபோ ஹேது ஜெகதி அஸ்தி. அது முதல் சாதிக்கணும் இல்லையா. கஷ்டித் பிரச்சேத் சமக்ரம் ஜெகத் காரியமேவா இது கிமர்த்தம் தொயா கசம் நிர்ணீதம் தொயா. காரியம் சே தசிய கர்த்தா அபேட்சதே, ஒரு காரியமா இருந்தா தானே கர்த்தா வேணும். இதெல்லாமே காரியம் எதுக்கு சொல்லணும்? எங்க வந்து பிரத்யக்ஷமா காரியத்துவம் தெரியறதோ அது காரியம், அங்க கர்த்தா கர்த்தாவும் தெரியறது. கட்டப்பட்டாதிகம் காரியம் நமக்கு பிரத்யக்ஷமா இருக்கு, அதுக்கு கர்த்தா இருக்கா இல்லையான்னு சந்தேகம் கூட இல்லை. கர்த்தா கண்ணால தெரியறது. எங்க வந்து கர்த்தா தெரியறது இல்லையோ அது காரியமாக காரியமே இல்லைன்னு சொல்லுங்கோ. கர்த்தா இல்லை காரியமும் இல்லை. தத் கர்த்தா கர்த்தா அத்த கர்த்தாபி நாஸ்தி தத் காரியமபி நாஸ்தி. கர்த்திருத்தம் சகர்த்திருக்கத்துமபி நாஸ்தி காரியத்துவமபி நாஸ்தி இத்துச்சதாம். இத்துக்தே அப்படி இல்லைன்னு சொல்லணும். ஜெகத் காரியந்தான். ஹேது சித்தியர்த்தம் அனுமானாந்தரம் பக்ஷே ஹேது நாஸ்தி சேத் கஹ தோஷா ஸ்வரூபாசித்தி. பக்ஷே ஹேத்வபாவா ஸ்வரூபாசித்தின்னு வரும். ஹேத்வபாவோ பக்ஷா ஸ்வரூபாசித்தி. தரி பக்ஷா ஜெகத் தத்ர காரியத்துவமேவ நாஸ்தி இது கஷ்டித் வதேத். தரி ஸ்வரூபாசித்தி சங்கியதே. ஸ்வரூபாசித்தி வாரணாய வாரணாய பிரதமதாக அந்நிய அனுமானம் கர்த்தவியம். ஜெகத் காரியம் சாவயவத்வாத், ஜெகத் காரியம் சாவயவத்வாத். அனேன சாவயவ எத்யத் சாவயவம் தத்தத் காரியம் வியாப்தி இருக்கு இல்லையா. கிரி நதி சமுத்திராதிகம் சாவயவம் வானவா இத்தித்திர கசியாபி சந்தேகோ நாஸ்தி. சாவயவமேவ. தரி சாவயவத்வேன ஹேதுனா பக்ஷீபூதே பிரபஞ்சே காரியத்துவம் சித்தியதி. இதானீம் ததேவ காரியத்துவம் ஹேது கிருத்திய சகர்த்தகத்வம் சாத்தியதே.
2: ஜிதம்
0: சாவயம் इति व्याप्तिरस्ति. सकर्तृकम् ऐदो कश्चित् कर्ता अपि इल्ल सुवोचित कर्तृकम् इति इदेल्लाम् कार्यमा इरुक्कुम் அது அப்பேற்பட்ட காரியத்தை உண்டு பண்றதுக்கு சாமர்த்தியம் உடைய ஒரு கர்த்தாவோடு சேர்ந்தது இத்தியர்த்தம். அது சோசித கர்த்தகம் ததா விவக்ஷா வருது. தச்ச வைச்சித்ய கர்ப்பிதத்துவேனா, அப்ப பிரபஞ்சம் எப்பேற்பட்டது நமக்கு தெரியும், வைச்சித்ய கர்ப்பிதமா இருக்கு. அதனால தஸ்யாபி ததாவித கஷ்டித் கர்த்தா மகாத்மா அபேட்சதே, சாமான்யா கஷ்டித் கர்த்தா நசித்தி. சர்வஜத்வாதி குணக கஷ்டன கர்த்தா அபேட்சதே, சர்வஜா இருந்தா தான் அது பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இது இது பூர்வபக்ஷா நம அனுமானேனாபி சித்யதி இதி நாஸ்தி அனுமானேனாபி சித்யதி இதி கல்ப. சர்வஜ்ஞத்வாதிமான் கஷ்டன கர்த்தா அனேன அனுமானேன சித்யதி, ஏன்னா சர்வஜ்ஞனா இல்லைன்னா அது தத் கர்த்திருக்கம் ஏவ நபவதி. தரி தன்னிர்மாணார்த்த அபேட்சித சாமர்த்திய விசிஷ்ட கஷ்டித் கர்த்தா அனேன அனுமானேன சித்யதி. அத்தன சர்வஜ்ஞத்வாதிகமபி சர்வஜ்ஞத்வாதிகமபி தஸ்ய சித்யதி. தரி யத் லக்ஷணம் பிரம்மணஹ உத்தம் தல்லக்ஷணம் அனுமானேனைவ சித்யதி. தாதுஷ லக்ஷணயுக்தம் பிரம்ம சர்வஜ்ஞத்வ சர்வசக்திமத்வாதி குணயுக்தம் பிரம்ம அனுமானேனைவ சித்யதி. அர்த்தாபத்தி பிரமாணம் அங்கீகரியதே சேத் சம்யக் தேனாபி சித்யதி. தாவதேவ
2: சித்தாந்தஸ்தத்ர
1: பூர்வபக்ஷி நயாயிகஹ வாச
0: ததா நாபேக்ஷதே. அத்ர பிரம்மசூத்ரேஷு இதானிம் பூர்வபக்ஷி கஷ்சித் நயாயிகோ வா ததைவ அபேக்ஷதே இதி நாஸ்தி. இதானிம் பௌதுத்தரீத்யா ததா ஸ்வீகாரேபி தோஷோ நாஸ்தி. கஷ்டித் தார்சனிகா அன்யா பூர்வபக்ஷி இத்தியபி நாபேக்ஷதே. சூத்திரகாரா ஸ்வாதந்திரேனாபி ஏவம் சம்பாவிதம் பக்ஷம் பூர்வபக்ஷத்வேன யோஜயிதும் பிரபவதி. அத இதா கிமர்த்தம் மயா இதானிம் ஆதாவேவ உக்தம் இத்யுக்தே, பிரத்யதிகரணம் பவான் கஷ்டன அன்யம் தார்சனிகம் பூர்வபக்ஷித்வேன ஸ்தாபயிதும் யதி பிரயததே அது கிடைக்காது, நடக்கவே நடக்காது. அதனால சந்தேகஸ்து கஷ்டித் பிராப்யதே, சந்தேகே சந்தேகே தத்ர நிராகரணீயா கோட்டிஹி பூர்வபக்ஷ கோட்டிஹி தாவதேவ. தாம் கோடிம் ஸ்வீகரித்து கஷ்டித் அன்யா கஷ்டன தார்சனிகா தத்ர யுத்தம் கர்த்தும் திஷ்டத்யேவா இது நாஸ்தி. அஸ்தி சேத் அஸ்து தாவதேவ. அத்ர து பௌதுக்தரீத்யா நையாயிகா பூர்வபக்ஷி இது கதனே விரோதோபி நாஸ்தி.
2: நாசௌ சாஸ்திரைக கம்ய இது நாஸ்மின் சாஸ்திரஸ்ய பிராமாண்யம்.
0: அசௌ சாஸ்திரைக கம்ய நாஸ்தி இது கிருத்வா சாஸ்திரஸ்ய அத்ர பிராமாண்யம் நாஸ்தி. இது சரியா இருக்கா? அங்க ஒரு சந்தேகம் வரணும். சாஸ்திரைக கம்யம் நாஸ்தி, அனுமானேனாபி கம்யதே, கம்யதே நம்ம ஞாயதே பரமாத்மா உக்த லக்ஷண விசிஷ்டா பரமாத்மா சாஸ்திரேனாபி கம்யதே அனுமானேனாபி கம்யதே இது கலு ஆகதம். சாஸ்திரேணம் ந கம்யதே இது ஆகதம் வா? சாஸ்திரஸ்ய பிராமாண்யம் நாஸ்தி இது கதம் இது சங்கா பவதி கலு? சாஸ்திரேண ந கம்யதே இது கதம் பவதா உச்சதே. அனுமானேன அனுமானேனாபி சித்யதி, அனுமானேனாபி சித்யது சாஸ்திரேனாபி சித்யது. परंतु कथम कथम आचार्य लिखति नासौ शास्त्रैकगम्यः इति अयम् परमात्मा शास्त्रेणैव अवगम्यते इति तु नास्ति, अनुमानेनापि अवगम्यते इति कृत्वा अस्मिन् शास्त्रस्य
2: प्रामाण्यम्
0: कथम् लेखनीयमासीत्? शास्त्रस्यैव प्रामाण्यम् इति वक्तुं न शक्यते इति खलु वक्तव्यम्, परन्तु शास्त्रस्य प्रामाण्यमेव नास्ति इति लिखति. तत् कथम्, कुतः एवं लिख्यते इति स्वयमेव अग्रे स्पष्टीकरोति. पश्यतु अग्रे अग्रे अग्रिमं पङ्क्तिं पठतु. அயம் பரமாத்மா அனுமானேனாபி யதி அவகந்தும் சக்யஹ தர்ஹி சாஸ்திரஸ்ய சஹ அசாதாரணோ விஷயஹ நாஸ்தி இத்யாகதம். சாஸ்திரம் பரமாத்ம தாத்பர்யகம் ந பவதி இத்யாகதம். ஏன அசாதாரணமான விஷயம் இல்லது, மானாந்திரேனாபி லபியதே கலு. அப்போ ஒரு அர்த்தவாதம் மாதிரி ஆயிடும். பரமாத்ம பிரதிபாதகம் சாஸ்திர வாக்கியம் அர்த்தவாதா இது பவிஷ்யதி. யதோஹி மானாந்திரேண அனவகம்யஹ விஷயஹ யஹ வர்த்ததே தத்ரைவ சாஸ்திரஸ்ய பரமம் தாத்பர்யம் வக்தவ்யம். அன்யத்ர சர்வத்ர அவாந்தரம் தாத்பர்யமேவ, பரமம் தாத்பர்யம் தும் நசித்யதி. பிரத்யக்ஷேண அனுமானேன பிரத்யக்ஷேண அனுமித்யாவ யஸ்தூபாயோ ந புத்யதே ஏதம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததான்னு இருக்கு. எந்த ஒரு விஷயம் பிரத்யக்ஷத்தினாலேயும் அனுமானத்தினாலேயோ ஒன்றும் கிரகிக்க முடியாதோ, அப்பேற்பட்ட விஷயத்தை தெரிவிக்கிறதுனால தான் வேதத்தை வேதம்னு சொல்றதுன்னு. மானாந்திரேண அனதிகதே விஷய வேதஸ்ய பிராமாண்யம் வக்தவியம். இப்போ பரமாத்மஸ்வரூபம் என்றது அனுமானத்தினாலேயும் தெரிஞ்சுக்க முடியும்னா சத்தியம் அனுமானேன அவகமியத்தை கலு. தரி தத்போதனாய வேத நாகதா இது ஆயாதி. தத் மானாந்திரேண அனுமானேன சித்தமேவ வேதேன அனூத்தியதே இது வக்தவியம் ஆபததி. எதி ததா சார் தரி மானாந்திரேண அவகதே அர்த்தே वेदस्य प्रामाण्यं न भवति इति आगतं. प्रामाण्यं नाम तदेव तात्पर्येण बोध्यते इति वक्तुं न शक्यते इति आगतम्. அது ஒரு குழப்பம். இன்னொன்னு, அனுமானம் எப்பேற்பட்ட சுரூபத்தை காமிக்கிறது, அதுதான் இப்போ எடுக்க முடியும். அந்த அனுமானத்தோட ஏதாவது விரோதம் இருந்தால் அங்கே தடுக்கும், அதை எடுக்கக்கூடாது. வேதத்தின வேதம் அனுமானம் போகிற வழியில் வேதம் போகணும்னு வரும், அனுமான அதீனமாக வேதத்தை கொண்டு போகணும்னு வரும். அப்படியெல்லாம் ஏற்பட்ட சிரமங்கள் இருக்கு. அதாச்சும் அனுமானேனாபி சித்தியது வேதேனாபி சித்தியதுன்னு சொன்னால் அது அப்படியே விட முடியாது. அதா எதி அனுமானேன சித்தியதி இத்தியுச்சதே தரி வேதஸ்ய தத்திர பிராமாண்யமே ஒன்று பவிஷ்யதி உக்தரீத்யா. अतः वेदः प्रमाणं न भवति इत्यस्य पर्यन्तं पूर्वपक्षः प्राप्तः.
3: चोदनैव प्रामाण्यम् इति यथा उक्तं,
0: तदेव चोदनैव प्रामाण्यम् इति मीमांसायां. धर्मे किं प्रमाणम् इत्युक्ते विधिरेव प्रमाणं, चोदनैव प्रमाणम् इति वर्तते. मानान्तराणां तत्र प्रवेशः एव नास्ति इति कृत्वा अत्र तु किं भवति, मानान्तरस्यापि कश्चन प्रवेशो वर्तते. परमात्मा इति कश्चित् अस्ति वा इत्युक्ते ऊहितुं शक्यते कथञ्चित्. अनुमानतु गुरु वेलैरुकङ्ग ज्योतिष्टोमेन स्वर्गो भवति वा इति पृष्टे तत्र अनुमानस्य अनुमानेन किमपि कर्तुं न शक्यते. एवं त्वया एवं यागहोमादिकं क्रियते चेत् मरणानन्तरं किमपि फलं भवति वा इति अदुक एतावत् लाजिक् इर्का. अनुमानस्य तत्र प्रवेशः एव नास्ति इति कृत्वा क्लेशो नास्ति. इङ्ग अपडि इल्ल अनुमानं किट्ट वरद् परमात्मा इर्कान् केट्टाल् अनुमानं किट्ट वरद् आनाल् अद् पूर्णमा ओरु प्रमाणमा ओत्तुक्क मुडियादन् सुलणं सिद्धान्तत्र. तदर्थं पूर्वपक्षं कृत्वा स्थापितम् इदानीम् शास्त्रस्य प्रमाणान्तर अप्राप्तविषयत्वा प्रमाणान्तरेण अप्राप्तो यो विषयः तस्मिन्नेव विषये शास्त्रस्य प्रामाण्यं वक्तव्यम् इति कृत्वा यदि वेदवाक्यानां परमात्मनि प्रामाण्यं वक्तव्यं, परमात्मविषये वेदवाक्यं प्रमाणम् इति वक्तव्यं, तर्हि वेदेन यादृशः परमात्मा प्रमीयते तादृशः परमात्मा अन्येन प्रमाणेन नैव प्राप्यते इति उपपादनीयमस्ति. तदर्थं यत्न क्रियते. अतः पूर्वपक्षम् एवं कृत्वा सिद्धान्तः उच्यते. सिद्धान्तस्तु
2: जगत्कारणं ब्रह्म वेदान्तशास्त्रैकगम्यं
0: जगत्कारणं ब्रह्म वेदान्तशास्त्रैकगम्यं. वेदान्तशास्त्रं न उपनिषत्तुनर्थं, वेदान्तशास्त्रं वेदान्तो नाम उपनिषत्. वेदानाम् अन्ते विद्यते, अन्ते इत्युक्ते अवसाने इति एकः अर्थः. आदोड नल्लद् अन्तशब्दस्य निर्णयः इत्यर्थो वर्तते. अन्तो नाम निर्णयः. वेदस्य तात्पर्यार्थः यत्र निर्णीयते, परमतात्पर्यविषयीभूतः परमात्मा उपनिषद्भागे निर्णीयते इति कृत्वा तेषाम् उपनिषद्वाक्यानां वेदान्तः इति शब्दः. अपि वेदान्तः इत्युक्ते द्वैतवेदान्तम् अद्वैतवेदान्तम् अपि एतत्कूडादु उपनिषत्तुनर्थम् उपनिषद्वाक्यम् इत्यर्थः. तत्र वेदान्तशास्त्रैकगम्यं वेदान्तरूपं यत् शास्त्रं शास्यते अनेन शास्त्रं वेदान्त एव शास्त्रं वेदान्तशास्त्रं तेन गम्यं बोध्यं तेनैव बोध्यं न प्रमाणान्तरेण लभ्यते इति कथं ज्ञायते. वेदान्तेनैव बोध्यते उच्यते. तत् वेदान्तवाक्यमेव वदति, वेदान्तवाक्येनैव इदम् अवगन्तव्यमिति. वेदान्तवाक्यत्नालयां परमात्मा तेरिजुकणं परमात्मावे तेरिजुकणं एन्द्रतु वेदान्तवाक्यमे नमुक्कु चोल्लिकोडुक्कुरदु. पश्यतु नावेदविन् मनुते तं बृहन्तं तं बृहन्तं बृहन्तम् इति शब्दस्य कोऽर्थः ब्रह्म इत्यर्थः. उरे धातु प्रत्ययम् अटुन्दम् आर्दत् बृहन् बृहन्तौ बृहन्तः बृहत् बृहती बृहन्ति विडियादु चलुङ्गो नपुंसकमो पुल्लिङ्गमो बृहि वृद्धौ इति धातुः तावदेव. बृहन्तम् इत्युक्ते ब्रह्मत्तै अर्थं द्वितीय अत्र द्वितीया बृहन्तं तं बृहन्तं पुल्लिङ्गशब्दम् एतत् परमात्मानम् अवेदवित् न मनुते यः वेदं न जानाति सः न जानाति अस्य अर्थकः वेदेनैव अवगन्तुं शक्यते इति खलु. तदेव इत्यादिषु वेदान्तशास्त्रमन्तरेण ब्रह्मणो बोधासम्भवश्रवणात् बोधबोधो न सम्भवति इति श्रूयते.
4: ॐ नमः शिवाय. यू आर् लिस्निङ्ग् टु shaivam.org रेडियोस् 24/7 स्पिरिचुअल् चानल्स् फ्रम् shaivam.org. ॐ नमः शिवाय.

சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் கே வி நாராயணசுவாமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: சைவம்.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். பாடியிருப்பவர் ராம்நாத் கிருஷ்ணன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.

0: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் shivam.org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். த டைட்டில் இஸ் சிவ சஹஸ்ர நாமாவளி ஃப்ரம் லிங்க புராணம் சாப்டர் 98, பிரசன்டட் பை ஸ்ரீ சுப்பிரமணியன் சர்மா, சென்னை. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: நம சிவாய.
2: லிங்க மகாபுராணே பூர்வபாகே அஷ்டநவதிதமோத்யாயே சிவசஹஸ்ரநாமாவலிஹி. பவாய சிவாய நமஹ, ஹராய ருத்ராய நமஹ, புருஷாய நமஹ, பத்மலோசனாய நமஹ, அர்த்திதவ்யாய நமஹ, சதாசாராய நமஹ, சர்வ

ராய நமஹ, அபரிச்சேத்யாய நமஹ, கௌரி பர்த்ரே நமஹ, கணேஸ்வராய நமஹ, அஷ்டமூர்த்தி விஸ்வமூர்த்தயே நமஹ, த்ரிவர்காய நமஹ, ஸ்வர்க சாதனாய நமஹ, ஞானகம்யாய நமஹ.

உக்ராய நமஹ, பசுபதயே நமஹ, தார்க்ஷ்ய பிரிய பக்தாய நமஹ, பிரியம்பதாய நமஹ, தாந்தோதயாகராய நமஹ, தக்ஷாய நமஹ, கபர்தினே நமஹ, காமசாசனாய நமஹ, ஸ்மசான நில

நமஹ ஓஜஸ்வினே சுத்த விக்ரஹாய நமஹ ஹிரண்யரேதசே நமஹ தரணயே மரீச்சயே நமஹ மஹிமாலயாய நமஹ மஹாஹ்ரதாய நமஹ மஹாகர்பாய நமஹ சித்த விருந்தாரவந்திதாய நமஹ வ்யாக்ரசர்மாதராய நமஹ வ்யாலினே நமஹ மஹாபூதாய நமஹ மஹாநிதயே நமஹ அமிர்தாங்காய நமஹ அமிர்தவபுஷே நமஹ பஞ்சயஜ்ஞாய நமஹ பிரபஞ்சனாய நமஹ பஞ்சவிம்சதி தத்வஜ்ஞாய நமஹ பாரிஜாதாய நமஹ பராவராய நமஹ சுலபாய நமஹ சுவ்ரதாய சூராய நமஹ வாங்மயைக நிதயே நமஹ நிதயே நமஹ வர்ணாஶ்ரமகுரவே நமஹ வர்ணினே நமஹ சத்ருஜித் சத்ருதாபணாய நமஹ ஆஶ்ரமாய நமஹ க்ஷபணாய நமஹ க்ஷாமாய நமஹ ஞானவதே நமஹ அசலாச்சலாய நமஹ பிரமாணபூதாய நமஹ துர்க்ஞேயாய நமஹ சுபர்ணாய நமஹ வாயுவாஹனாய நமஹ தனுர்தராய தனுர்வேதாய நமஹ குணராசயே நமஹ குணாகராய நமஹ அனந்ததிருஷ்டயே நமஹ ஆனந்தாய நமஹ தண்டாய தமயித்ரே நமஹ தமாய நமஹ அபிவாத்யாய நமஹ மகாச்சாரியாய நமஹ.

பாதயே நமஹ, அக்னிதாய நமஹ, வசவே நமஹ, வசுமனசே நமஹ, சத்ய சர்வ பாபஹராய நமஹ, ஹராய நமஹ, அமிர்தாய சாஸ்வதாய நமஹ, சாந்தாய நமஹ, பாணஹஸ்தாய பிரதாபவதே நமஹ.

ஜலாதாராய நமஹ, த்ரிஷூலினே நமஹ, ஷிபிவிஷ்டாய நமஹ, ஷிவாலயாய நமஹ, பாலகில்யாய நமஹ, மஹாசாபாய நமஹ, திக்மாம்ஷவே நமஹ, நிதயே அவ்யயாய நமஹ, அபிராமாய நமஹ, சுஷரணாய நமஹ, சுப்ரமண்யாய நமஹ, சுதாபதயே நமஹ, மகவதே கௌஷிகாய நமஹ, கோமதே நமஹ, விஸ்ராமாய நமஹ, சர்வசாசனாய நமஹ, லலாடாக்ஷாய நமஹ, விஸ்வதேஹாய நமஹ, சாராய நமஹ, சம்சார சக்ரப்ருதே நமஹ, அமோக தண்டினே நமஹ, மத்யஸ்தாய நமஹ, ஹிரண்யாய நமஹ, ப்ரஹ்மவர்ச்சசினே நமஹ, பரமார்த்தாய நமஹ, பரமயசே நமஹ, சம்பராய நமஹ, வ்யாக்ரகாய நமஹ, அனலாய நமஹ, ருச்சயே நமஹ, வரருச்சயே நமஹ, வந்த்யாய நமஹ, வாசஸ்பதயே நமஹ, அஹர்பதயே நமஹ, ரவயே விரோசனாய நமஹ, ஸ்கந்தாய நமஹ, சாஸ்த்ரே வைவஸ்வதாய நமஹ, அஜனாய நமஹ.

ஆய நமஹ, வீதபயாய நமஹ, விஸ்வஹர்த்ரே அநிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நித்ய கல்யாணாய நமஹ, புண்ய ஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, தூர ஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்ன நாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்கிருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ, துஸ்ஸஹாய நமஹ, அபயாய நமஹ, அநாதயே நமஹ, புவே நமஹ, புவோலக்ஷ்மியை நமஹ, கிரீட்டி த்ரிதசாதிபாய நமஹ, விஸ்வகோப்த்ரே நமஹ, விஸ்வபர்த்ரே நமஹ, சுதீராய நமஹ, ருசிராங்கதாய நமஹ, ஜனநாய நமஹ, ஜனஜன்மாதயே நமஹ, ப்ரீதிமதே நமஹ, நீதிமதே நமஹ, நயாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, காஷ்யபாய நமஹ, பானவே நமஹ, பீமாய நமஹ, பீமபராக்கிரமாய நமஹ, பிரணவாய நமஹ, சப்ததாசாராய நமஹ, மகாகாயாய மகாதனுஷே நமஹ, ஜன்மாதிபாய நமஹ, மகாதேவாய நமஹ, சகலாகமபாரகாய நமஹ, தத்வாதத்வவிவேகாத்மனே நமஹ, விபூஷ்ணவே நமஹ, பூதிபூஷணாய நமஹ, ரிஷயே நமஹ, ப்ராஹ்மண விஜிஷ்ணவே நமஹ, ஜன்மமிருத்யுஜராதிகாய நமஹ, யஜ்ஞாய யஜ்ஞபதயே நமஹ, யஜ்வனே நமஹ, யஜ்ஞாந்தாய நமஹ, அமோ

ஆதிபிரம்மாய நமஹ பஞ்சபிரம்ம சமுத்பத்தயே நமஹ விஸ்வேஷாய நமஹ விமலோதயாய நமஹ ஆத்மயோனயே நமஹ அநாத்யந்தாய நமஹ ஷட்விம்ஷத் சப்தலோக த்ருஷே நமஹ காயத்ரி வல்லபாய நமஹ பிராம்ஷவே நமஹ விஸ்வாவாசாய நமஹ பிரபாகராய நமஹ சிஷவே நமஹ கிரிரதாய நமஹ சம்ராட் சுஷேணாய நமஹ சுரசத்ருக்னே நமஹ அமோகாய நமஹ அரிஷ்டமதனாய நமஹ முகுந்தாய நமஹ விகதஜ்வராய நமஹ ஸ்வயம் ஜ்யோதிஷே நமஹ அணுஜ்யோதிஷே நமஹ ஆத்மஜ்யோதிஷே நமஹ அசஞ்சலாய நமஹ பிங்களாய நமஹ கபிலஷ்மஸ்ருணே நமஹ சாஸ்திரநேத்ரத்ரயீதனவே நமஹ ஞானஸ்கந்தாய நமஹ மகாஜ்ஞானினே நமஹ நிருத்பத்தயே நமஹ உபப்ளவாய நமஹ பகாய நமஹ விவஸ்வதே ஆதித்யாய நமஹ யோகாச்சாரியாய நமஹ ப்ருஹஸ்பதயே நமஹ உதாரகீர்த்தயே நமஹ உத்யோகினே நமஹ சத்யோகினே நமஹ சதசன்மயாய நமஹ நக்ஷத்ரமாலினே ராகேஷாய நமஹ சாதிஷ்டானாய நமஹ ஷடாஶ்ரயாய நமஹ பவித்ரபாணயே நமஹ பாபாரயே நமஹ மணிபூராய நமஹ மனோகதயே நமஹ ஹ்ருத்புண்டரீகமாசீனாய நமஹ சுக்லாய நமஹ சாந்தாய விருஷாகபயே நமஹ விஷ்ணவே நமஹ கிரஹபதயே நமஹ கிருஷ்ணாய நமஹ சமர்த்தாய நமஹ அர்த்தநாசனாய நமஹ அதர்மசத்ரவே நமஹ அக்ஷய்யாய நமஹ புரூஹுதாய புருஷ்டுதாய நமஹ ப்ரஹ்மகர்ப்பாய நமஹ ப்ருஹத்கர்ப்பாய நமஹ தர்மதேனவே நமஹ தனாகமாய நமஹ ஜகதித்தைஷி சுகதாய நமஹ குமாராய நமஹ குஷலாகமாய நமஹ ஹிரண்யவர்ணாய நமஹ ஜ்யோதிஷ்மதே நமஹ நானாபூததராய நமஹ த்வனயே நமஹ அரோகாய நமஹ நியமாத்யக்ஷாய நமஹ விஸ்வாமித்ராய த்விஜோத்தமாய நமஹ ப்ருஹஜ்யோதிஷே நமஹ சுதாம்னே நமஹ மஹாஜ்யோதிஷே நமஹ அனுத்தமாய நமஹ மாதாமஹாய நமஹ மாதரிஷ்வனே நமஹ நபஸ்வதே நமஹ நாகஹாரத்ருஷே நமஹ புலஸ்த்யாய நமஹ புலஹாய நமஹ அகஸ்த்யாய நமஹ ஜாதூகர்ண்யாய நமஹ பராசராய நமஹ நிராவரணதர்மஜ்ஞாய நமஹ விரிஞ்சாய நமஹ விஷ்டரஸ்ரவசே நமஹ ஆத்மபுவே நமஹ அனிருத்தாய நமஹ அத்ரிஜ்ஞானமூர்த்தயே நமஹ மஹாயஷசே நமஹ லோகசூடாமணயே நமஹ வீராய நமஹ சண்டசத்யபராக்ரமாய நமஹ வியாலகல்பாய நமஹ மஹாகல்பாய நமஹ மஹாவ்ருக்ஷாய நமஹ கலாதராய நமஹ அலங்கரிஷ்ணவே நமஹ அசலாய நமஹ ரோசிஷ்ணவே நமஹ விக்ரமோத்தமாய நமஹ ஆஷுசப்தபதயே நமஹ வேகினே நமஹ ப்ளவனாய நமஹ சிகிசாரதயே நமஹ அசம்ஸ்ருஷ்டாய நமஹ அதிதயே நமஹ சக்ராய ப்ரமாதினே நமஹ பாபநாசனாய நமஹ வசுஸ்ரவசே நமஹ கவ்யவாஹாய நமஹ ப்ரதப்தாய நமஹ விஸ்வபோஜனாய நமஹ ஜர்யாய நமஹ ஜராதிஷமனாய நமஹ லோஹிதாய நமஹ தனூனபாதே நமஹ ரிஷதஸ்வாய நமஹ நபசே நமஹ யோனயே நமஹ சுப்ரதீகாய நமஹ தமிஸ்ரக்னே நமஹ நிதாகாய தபனாய நமஹ மேகாய பக்ஷாய நமஹ பரபுரஞ்சயாய நமஹ முகானிலாய நமஹ சுனிஷ்பண்ணாய நமஹ சுரபயே நமஹ சிசிராத்மகாய நமஹ வசந்தாய.

ஸ்வாஹாய நமஹ, த்ரிவித்யாய நமஹ, நரவாஹனாய நமஹ, மனோபுத்தயே நமஹ, அஹங்காராய நமஹ, க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, க்ஷேத்ரபாலகாய நமஹ, தேஜோநிதயே நமஹ, ஞானநிதயே நமஹ, விபாகாய நமஹ, விக்னகாரகாய நமஹ, அதராய நமஹ, அனுத்தராய நமஹ, ஞேயாய நமஹ, ஜேஷ்டாய நமஹ, நிஸ்ரேயசாலயாய நமஹ.

0: ஜனகாய நமஹ, சாரு விஷல்யாய நமஹ, லோகசல்ய கிருதே நமஹ, சதுர்வேதாய நமஹ, சதுர்பாவாய நமஹ, சதுராய சதுரப்ரியாய நமஹ, ஆம்னாயாய நமஹ, சமாம்னாயாய நமஹ, தீர்த்த தேவ சிவாலயாய நமஹ, பஹுரூபாய நமஹ, மஹாரூபாய நமஹ, சர்வரூபாய நமஹ, சராசராய நமஹ, ஞான நிர்வாகாய நமஹ, ஞாயாய நமஹ, ஞாயகம்யாய நமஹ, நிரஞ்சனாய நமஹ, சஹஸ்ரமூர்த்னே நமஹ, தேவேந்திராய நமஹ, சர்வசாஸ்திர பிரபஞ்சனாய நமஹ, முண்டாய நமஹ, விரூபாய நமஹ, விக்ருதாய நமஹ, தண்டினே நமஹ, தாந்தாய நமஹ, குணோத்தமாய நமஹ, பிங்களாக்ஷாய நமஹ, ஹர்யக்ஷாய நமஹ, நீலக்ரீவாய நமஹ, நிராமயாய நமஹ, சஹஸ்ரபாஹவே சர்வேஷாய நமஹ, சரண்யாய நமஹ, சர்வலோகபிருதே நமஹ, பத்மாசனாய நமஹ, பரஞ்சோதிஷே நமஹ, பராவர பரம்பலாய நமஹ, பத்மகர்பாய நமஹ, மகாகர்பாய நமஹ, விஸ்வகர்பாய நமஹ, விசக்ஷணாய நமஹ, பராவரஜ்ஞாய நமஹ, பீஜேஷாய நமஹ, சுமுகாய சுமஹாஸ்வனாய நமஹ, தேவாசுர குரவே தேவாய நமஹ, தேவாசுர நமஸ்கிருத்யாய நமஹ, தேவாசுர மகாமாத்ராய நமஹ, தேவாசுர மகாஸ்ரயாய நமஹ, தேவாதி தேவாய நமஹ, தேவர்ஷி தேவாசுர வரப்ரதாய நமஹ, தேவாசுரேஸ்வராய நமஹ, திவ்யாய நமஹ, தேவாசுர மகேஸ்வராய நமஹ, சர்வதேவமயாய நமஹ, அசிந்த்யாய நமஹ, தேவதாத்மனே நமஹ, ஆத்மசம்பவாய நமஹ, ஈட்யாய நமஹ, அனீஷாய நமஹ, சுரவ்யாக்ராய நமஹ, தேவசிம்ஹாய நமஹ, திவாகராய நமஹ, விபுதாக்ரவரஸ்ரேஷ்டாய நமஹ, சர்வதேவோத்தமோத்தமாய நமஹ, சிவஜானரதாய நமஹ, ஸ்ரீமதே நமஹ, சிகிஸ்ரீ பர்வதப்ரியாய நமஹ, ஜயஸ்தம்பாய நமஹ, விசிஷ்டம்பாய நமஹ, நரசிம்ஹநிபாதனாய நமஹ, ப்ரஹ்மச்சாரிணே நமஹ, லோகச்சாரிணே நமஹ, தர்மச்சாரிணே நமஹ, தனாதிபாய நமஹ, நந்தினே நமஹ, நந்தீஸ்வராய நமஹ, நக்னாய நமஹ, நக்னவ்ரதராய நமஹ, சுசயே நமஹ, லிங்காத்யக்ஷாய நமஹ, சுராத்யக்ஷாய நமஹ, யுகாத்யக்ஷாய நமஹ, யுகாவஹாய நமஹ, ஸ்வவஷாய நமஹ, சவஷாய நமஹ, ஸ்வர்கஸ்வராய நமஹ, ஸ்வரமயஸ்வனாய நமஹ, பீஜாத்யக்ஷாய நமஹ, பீஜகர்த்ரே நமஹ, தனகிருத்தர்மத்வர்த்தனாய நமஹ, தம்பாய நமஹ, அதம்பாய நமஹ, மகாதம்பாய நமஹ, சர்வபூதமஹேஸ்வராய நமஹ, ஸ்மசானநிலையாய நமஹ, திஷ்யாய நமஹ, சேதவே நமஹ, அப்ரதிமாக்ருதயே நமஹ, லோகோத்தரஸ்புடாலோகாய நமஹ, த்ரயம்பகாய நமஹ, நாகபூஷணாய நமஹ, அந்தகாரயே நமஹ, மகத்வேஷினே நமஹ, விஷ்ணுகந்தரபாதனாய நமஹ, வீததோஷாய நமஹ, அக்ஷயகுணாய நமஹ, தக்ஷாரயே நமஹ, பூஷதந்தஹ்ருதே நமஹ, பூர்ஜடயே நமஹ, கண்டபரஷவே நமஹ, சகலாய நமஹ, நிஷ்கலாய நமஹ, அனகாய நமஹ, ஆதாராய நமஹ, சகலாதாராய நமஹ, பாண்டுராபாய நமஹ, மிருடாய நமஹ, நடாய நமஹ, பூர்ணாய நமஹ, பூரயித்ரே நமஹ, புண்ணியாய நமஹ, சுகுமாராய நமஹ, சுலோசனாய நமஹ, சாமகேயாய நமஹ, பிரியகராய நமஹ, புண்ணியகீர்த்தயே நமஹ, அனாமயாய நமஹ, மனோஜவாய நமஹ, தீர்த்தகராய நமஹ, ஜடிலாய நமஹ, ஜீவிதேஸ்வராய நமஹ, ஜீவிதாந்தகராய நமஹ, நித்யாய நமஹ, வசுரேதசே நமஹ, வசுப்ரியாய நமஹ, சத்கதயே நமஹ, சத்கிருதயே நமஹ, சக்தாய நமஹ, காலகண்டாய நமஹ, கலாதராய நமஹ, மாணினே நமஹ, மான்யாய நமஹ, மகாகாலாய நமஹ, சத்பூதயே நமஹ, சத்பராயணாய நமஹ, சந்திரசஞ்சீவனாய நமஹ, சாஸ்திரே லோககூடாய நமஹ, அமராதிபாய நமஹ, லோகபந்தவே நமஹ, லோகநாதாய நமஹ, கிருதஜ்ஞாய கிருதிபூஷணாய நமஹ, அனபாயக்ஷராய நமஹ, காந்தாய நமஹ, சர்வசாஸ்திரப்ருதாம்பராய நமஹ, தேஜோமயாய நமஹ, லோகமாயாய நமஹ, அக்ரண்யே நமஹ, அணவே நமஹ, சுசிஸ்மிதாய நமஹ, பிரசன்னாத்மனே நமஹ, துர்ஜயாய நமஹ, துரதிக்ரமாய நமஹ, ஜோதிர்மயாய நமஹ, நிராகாராய நமஹ, ஜகன்நாதாய நமஹ, ஜலேஸ்வராய நமஹ, தும்பவீணினே நமஹ, மகாகாயாய நமஹ, விசோகாய நமஹ, சோகநாசனாய நமஹ, த்ரிலோகாத்மனே நமஹ, த்ரிலோகேஷாய நமஹ, சுத்தாய நமஹ, சுத்தயே நமஹ, ரதாக்ஷஜாய நமஹ, அவ்யக்தலக்ஷணாய நமஹ, அவ்யக்தாய நமஹ, வ்யக்தாவ்யக்தாய நமஹ, விஷாம்பத்யே நமஹ, வரஷீலாய நமஹ, வரதுலாய நமஹ, மானாய நமஹ, மானதனாய மயாய நமஹ, ப்ரஹ்மணே நமஹ, விஷ்ணவே ப்ரஜாபாலாய நமஹ, ஹம்சாய நமஹ, ஹம்சகதயே நமஹ, யமாய நமஹ, வேதசே நமஹ, தாத்ரே நமஹ, விதாத்ரே நமஹ, அத்ரே ஹர்த்ரே நமஹ, சதுர்முகாய நமஹ, கைலாசசிகரவாசினே நமஹ, சர்வாவாசினே நமஹ, சதாங்கதயே நமஹ, ஹிரண்யகர்ப்பாய நமஹ, ஹரிணாய நமஹ, புருஷாய நமஹ, பூர்வஜாய பித்ரே நமஹ, பூதாலயாய நமஹ, பூதபதயே நமஹ, பூதிதாய நமஹ, புவனேஸ்வராய நமஹ, சம்யோகினே நமஹ, யோகவித் ப்ரஹ்மணே நமஹ, ப்ரஹ்மண்யாய நமஹ, ப்ராஹ்மணப்ரியாய நமஹ, தேவப்ரியாய நமஹ, தேவநாதாய நமஹ, தேவஜ்ஞாய நமஹ, தேவசிந்தகாய நமஹ, விஷமாக்ஷாய நமஹ, பலாத்யக்ஷாய நமஹ, விருஷாங்காய நமஹ, விருஷவர்தனாய நமஹ, நிர்மதாய நிரஹங்காராய நமஹ, நிர்மோஹாய நமஹ, நிருபத்ரவாய நமஹ, தர்பக்னே நமஹ, தர்பிதாய நமஹ, திருப்தாய நமஹ, சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ, சப்தஜிஹ்வாய நமஹ, சஹஸ்ரார்த்திஷே நமஹ, ஸ்னிக்தாய நமஹ, ப்ரக்ருதி தக்ஷிணாய நமஹ, பூதபவ்ய பவண்ணாதாய நமஹ, பிரபவாய நமஹ, பிராந்திநாசனாய நமஹ, அர்த்தாய நமஹ, அனர்த்தாய நமஹ, மகாகோஷாய நமஹ, பரகாரியைக பண்டிதாய நமஹ, நிஷ்கண்டகாய நமஹ, கிருதானந்தாய நமஹ, நிர்வியாஜாய நமஹ, வியாஜமர்தனாய நமஹ, சத்வவதே நமஹ, சாத்விகாய நமஹ, சத்யகீர்த்தி ஸ்தம்ப கிருதாகமாய நமஹ, அகம்பிதாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, நைகாத்மனே நைக கர்ம கிருதே நமஹ, சுப்ரீதாய நமஹ, சுமுகாய நமஹ, சூக்ஷ்மாய நமஹ, சுகராய நமஹ, தக்ஷிணாய நமஹ, அனலாய நமஹ, ஸ்கந்தாய நமஹ, ஸ்கந்ததராய நமஹ, துர்யாய நமஹ, பிரகடாய நமஹ, ப்ரீதிவர்தனாய நமஹ, அபராஜிதாய நமஹ, சர்வசஹாய நமஹ, விதக்தாய நமஹ, சர்வவாஹனாய நமஹ, அத்ருதாய நமஹ, ஸ்வத்ருதாய நமஹ, சாத்யாய நமஹ, பூர்த்தமூர்த்தயே நமஹ, யசோதராய நமஹ, வராஹஶ்ருங்கதிருஷே நமஹ, வாயவே நமஹ, பலவதே நமஹ, ஏகநாயகாய நமஹ, ஸ்ருதிப்ரகாஷாய நமஹ, ஸ்ருதிமதே நமஹ, ஏகபந்தவே நமஹ, அநேகதிருஷே நமஹ, ஸ்ரீவல்லபசிவாரம்பாய நமஹ, சாந்தபத்ராய நமஹ, சமஞ்சசாய நமஹ, பூஷயாய நமஹ, பூதிகிருத்பூதயே நமஹ, பூஷணாய நமஹ, பூதவாஹனாய நமஹ, அகாயாய நமஹ, பக்தகாயஸ்தாய நமஹ, காலஜ்ஞானினே நமஹ, கலாவபுஷே நமஹ, சத்யவிரத மகாத்யாகினே நமஹ, நிஷ்டாசாந்திபராயணாய நமஹ, பரார்த்தவ்ருத்தயே நமஹ, வரதாய நமஹ, விவிக்தாய நமஹ, ஸ்ருதிசாகராய நமஹ, அனிர்விண்ணாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, கலங்காகாய நமஹ, கலங்கக்னே நமஹ, ஸ்வபாவருத்ராய நமஹ, மத்யஸ்தாய நமஹ, சத்ருக்னாய நமஹ, மத்யநாசகாய நமஹ, சிகண்டினே நமஹ, கவசினே நமஹ, சூலினே நமஹ, சண்டினே நமஹ, முண்டினே நமஹ, குண்டலினே நமஹ, மேகலினே நமஹ, கவசினே நமஹ, கட்கினே நமஹ, மாயினே சம்சார சாரதயே நமஹ, அமிருத்யவே சர்வதிருஷே நமஹ, சிம்ஹாய நமஹ, தேஜோராஷயே மகாமணயே நமஹ, அசங்கேயாய நமஹ, அப்ரமேயாத்மனே நமஹ, வீர்யவதே நமஹ, காரியகோவிதாய நமஹ, வேத்யாய நமஹ, வேதார்த்தவித்கோப்த்ரே நமஹ, சர்வாச்சாராய நமஹ, முனீஸ்வராய நமஹ, அனுத்தமாய நமஹ, துராதர்ஷாய நமஹ, மதுராய நமஹ, பிரியதர்ஷனாய நமஹ, சுரேஷாய நமஹ, சரணாய நமஹ, சர்வஸ்மை நமஹ, சப்தப்ரஹ்ம சதாங்கதயே நமஹ, காலபக்ஷாய நமஹ, கலங்காரயே நமஹ, கங்கணீகிருத வாசுகயே நமஹ, மகேஷ்வாசாய நமஹ, மஹீபர்த்ரே நமஹ, நிஷ்கலங்காய நமஹ, விஷ்ருங்கலாய நமஹ, த்யுமனயே தரணயே நமஹ, தன்யாய நமஹ, சித்திதாய நமஹ, சித்திசாதனாய நமஹ, நிவ்ருத்தாய நமஹ, சம்வ்ருதாய நமஹ, ஷில்பாய நமஹ, வியூடோரஸ்காய நமஹ, மஹாபுஜாய நமஹ, ஏகஜ்யோதிஷே நமஹ, நிராதங்காய நமஹ, நாராயணாராயண பிரியாய நமஹ, நிர்லேபாய நமஹ, நிஷ்பிரபஞ்சாத்மனே நமஹ, நிர்வ்யக்ராய நமஹ, வ்யக்ரநாசனாய நமஹ, சவ்யஸ்தவ பிரியாய நமஹ, ஸ்தோத்ரே வ்யாசமூர்த்தயே நமஹ, அநாகுலாய நமஹ, நிரவத்ய பதோபாயாய நமஹ, வித்யாராஷயே நமஹ, அவிக்ரமாய நமஹ, பிரசாந்த புத்தயே அக்ஷுத்ராய நமஹ, க்ஷுத்ரக்னே நமஹ, நித்யசுந்தராய நமஹ, தைர்யாக்ரியதுர்யாய நமஹ, தாத்ரீஷாய நமஹ, சாகல்யாய நமஹ, சர்வரீபதயே நமஹ, பரமார்த்தகுரவே திருஷ்டயே நமஹ, குரவே நமஹ, ஆஶ்ரிதவத்சலாய நமஹ, ரஸாய நமஹ, ரஸஜ்ஞாய நமஹ, சர்வஜ்ஞாய நமஹ, சர்வசத்வாவலம்பனாய நமஹ. இதி ஸ்ரீ லிங்க மஹாபுராணே பூர்வபாகே சஹஸ்ரநாமாபிஹி பூஜனாத் விஷ்ணு சக்ரலாபோ நாம அஷ்டநவதிதமோத்யாயஹ ஸமாப்தஹ.
1: ஓம் நமஶிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: நம சிவாய் டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 93. தேங்க்யூ.

பிரமன்மேஷவசானூஷமாங்கோஷுங்கிர்வானசே அங்கிரஸ்வத் சுவத்திபிஸ்து வதர்க்ஞியாயார்ச்சா மார்க்கன்னரே விஸ்ருதாயா.

ஸ்திராவேஷ்ணீசவாத்தீமாயுத்தாவானசிதானே அக்னௌ அஷாஹயுத்சுபிரதான சுபப்ரிக்.

ஆசாவன்னபி யுத்யா மாத்வாதா நதீஷீஷே வீர்யஸ்யோபயேப்யஃ ப்ரசீகித்ஸாக இஷ்டௌ அஷ்டவ்யக்யத் ககுபஃ ப்ருதிவ்யாஸ்த்ரீதன்வயோஜானா சப்தசிந்தூன் ஹிரண்யாக்ஷஸ் சாவிதா தேவ ஆகாத்ததத்ரத்னா தாஷுஷேவார்யாணி.

அருணாச்சலாம் அகம் புகுந்தீர்த்து உன் அகுகை சிறையாய். அருணாச்சலாம் ஆறு காவினையாண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலாம்.

அச்சலாம் உனையே மாற்றி ஓடாதுள்ளத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலாம். ஊர் சுற்றுளம் விடாதுனை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலாம். என்னை அழித்திப்போதெனை கலவாவிடில் இதுவோ வாண்மை அருணாச்சலாம். ஏன் இந்த உறக்கம் என பிறர் இழுக்க இதுவோ

அருணாச்சலாம் அவுவை போலெனக்குன் அருளை தந்தெனை ஆளுவதுன் கடன் அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமஹ சிவாய.

0: அபிப்பிரியாத்மரோதாசமர்வதாத்மஸ்தேனகும்சௌஷ்டவசாயதிந்வதி
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஃ சிவாய.
0: அஹ சதுர்த காண்டம்.

0: ஜாய்ணஸ்வந்தே.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

அஹாம் தைத்திரிய சம்ஹிதா ஆஃப் த கிருஷ்ண யஜுர்வேதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ 8th சாப்டர் 6th வர்ஸ் கிருத்திவாசா இட் எண்ட்ஸ் வித் கிருத்திவாசா மீன்ஸ் த ஒன் ஹூ இஸ் கவர்ட் வித் த ஸ்கின் அண்ட் வித் திஸ் தேர் இஸ் அன் உபபிரமணம் இந்த லிங்க புராணம் அண்ட் சிவமகாபுராணம் ஆஃப்டர் ஷரபா டெஸ்ட்ராய்ஸ் த அகங்காரா ஆஃப் நரசிம்மா இட் இஸ் டிஸ்கிரைப் தட் நிருசிம்ஹ கிருத்திவசன ஹி புல்ஸ் த ஸ்கின் ஆஃப் நரசிம்மா அண்ட் வேர்ஸ் தட் ஆஸ் அ கார்மெண்ட் நிருசிம்ஹ கிருத்திவசன லிங்க மகாபுராணம் ஃபர்ஸ்ட் கேண்டோ 96th சாப்டர் 115th வர்ஸ் சிவ மகாபுராணா சதருத்ர சம்ஹிதா 12th சாப்டர் 36th வர்ஸ் டாக்ஸ் அபவுட் திஸ் ஸோ தட்ஸ் த கிருத்திவாசா டோல்ட் இன் த வேதாஸ் த ஒன் ஹூ இஸ் கவர்ட் வித் த ஸ்கின் அண்ட் இட் கேன் ஆல்சோ பி இன்டர்பிரட் ஆஸ் கவர்ட் வித் த ஸ்கின் ஆஃப் டைகர் ஆர் எலிஃபென்ட் ஆர் டீர் ஆர் மேன்லைன் பிகாஸ் ஆல் ஃபோர் ஸ்டோரிஸ் எவ்ரி திங் ஹேஸ் அ ஸ்டோரி வி கேன் கெட் இன் டு தட் லேட்டர் So that's about it. So like charmi, charmi means one who is covered with a skin. It can be interpreted in four ways. But this actually charmi aligns with krittivasaha in the Vedas. And supporting fact is present also in the Shiva Linga Purana talking about Narasimha krittivasana. The one who is wearing the skin of Narasimha as your garment after destroying the ahankara of Narasimha. Like that he destroyed the ahankara of Gajasura. And then likewise a deer and also a tiger. That's why he's called as Vyagra Charmam Bharadara, Dvipa Charmam Bharadara. Even Kurma Puranam, 1st Canto, 25th chapter, 53rd verse talks about when Mahadeva appears in front of Krishna to give him boons. There also again, his description is described as actually Nrisimha Charma Krita Basmaga, Nrisimha Charmam Bharadara Basmagatram, Nrisimha Charmam Bharadara. So one who is wearing the skin of Narasimha as your garment and then Basma Gatram, one who is with the holy ashes, O Mahadeva. So that's about the word Charmi. Shikandi. Shikandi also comes in the Neela Rudra Upanishad, which is one of the oldest Upanishads, not spoken of much today, but it is one of the oldest Upanishads. The word Shikandi comes very often in the Neelarudra Upanishad for Lord Shiva. And Sarvangak Jati Charmi Shikandi Cha Sarvangak Sarva Bhavanaha Sarvangaha Sarva Angaha. Everything is his Anga. So like all the Jivas including the universe are present as his body. And Mahadeva is present as the Antaratma. Shariratma Bhavam. Which was first told by Shrikanta.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Om Namah Bhadrataya Lokanam Sudhetale Satyam Nalukaya Shivaya Paramatmane.
3: Rakshana Pramanatina Hi Vastu Siddhi Jagatkaranam Brahma Kim Pramana
4: Kim Pramanakam
3: Kim Pramanakam
4: Kim Pramanakam Ekam Padam நைவ யாதிருஷம் லக்ஷணம் பிரம்மணா உக்தம் தாதிருஷ லக்ஷண விசிஷ்டம் பிரம்ம வர்த்ததே இத்யத்ர கிம் பிரமாணம் இதி பிரமாண விஷயக ஜிஜ்ஞாசா. அஸ்யாம் ஜிஜ்ஞாசாயாம் பிரமாணம் வக்தவ்யம். ஏதாதிருஷே பிரம்மணி கிம் லௌகிகம் பிரமாணம் கிமபி அஸ்தி வா, பிரத்யக்ஷம் அஸ்தி வா, அனுமானம் அஸ்தி வா, அதுவா அந்நிதேவ கிமபி அஸ்தி வா இதி. தரிஹி அத்ர சாஸ்திரமேவ பிரமாணம், சாஸ்திரம் வேத, ததேவ மூல பிரமாணம். அந்நத் எதுக்கிஞ்சித் பிரமாணம் அஸ்தி சேதபி தது வேதானுசாரித்வேன பிரமாணம் பவதி, நது ஸ்வதந்திரம் பிரமாணம். தர்ஹி ஸ்வதந்திரம் பிரமாணம் து வேத ஏவ இதி வக்தவ்யம். ததர்த்தம் இதம் சூத்ரம் ஆரப்யதே சாஸ்திர யோனித்வாத்.
3: யதஹா சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் தத ஏவ ஜகத் ஜக ஜகத் ஜன்மாதி லக்ஷணம் பிரம்ம பவதி இதி சேஷஹா.
4: பிரம்ம ஜகத் ஜன்மாதி லக்ஷணம் பவதி குதஹ தத்ர கிம் பிரமாணம். பிரம்ம ஜகத் ஜன்மாதி லக்ஷணம் பவதி இத்யத்ர கிம் பிரமாணம் இத்யுக்தே வேத. வேதேன உச்சதே, வேதேன ததேவ தாத்பரியேண போத்யதே இதி கிருத்வா பிரம்ம ஜகத் ஜன்மாதி லக்ஷணம் பவதி. ஜகத் ஜன்மாதி லக்ஷணம் யஸ்ய தத் ஜகத் ஜன்மாதி லக்ஷணம் பிரம்மண விசேஷணம் ததாவிதம் பவதி இதி. யதஹ சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம், அத்ர யோனி சப்தஹ வர்த்ததே சூத்ரே. அந்த யோனி சப்தத்துக்கு பிரமாணம் அர்த்தம், யோனி சப்தத்துக்கு காரணம் அர்த்தம். சாதாரணமாக அது காரணம் நம்ம ஹேதுஹு. ஹேது ரெண்டு விதத்தில் இருக்கு, ஒன்று காரக ஹேது, இன்னொன்று ஜ்ஞாபக ஹேது. தெரியும் இல்லையா? காரக ஹேது ஜ்ஞாபக ஹேது. காரகம்னா ஜனகம், ஞாபகம்னா தெரிவிக்கக்கூடியது. இப்போ வன்னியும் தூமத்தையும் எடுத்து பாரு. வன்னியும் தூமவும் அனுமானத்தில் தூமஹா ஹேதுன்னு சொல்கிறோம் இல்லையா? தூமஹா கதம் ஹேது பவதி, வன்னி கலு ஹேது தூமஸ்யா. யார் ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுப்போம், என்ன பதில்? தூமம் வன்னிக்கு காரணமா, வன்னி தூமத்துக்கு காரணமா? வன்னி தானே தூமத்துக்கு காரணம். அப்ப வன்னி ஹேதுன்னு தானே சொல்லணும். அப்ப நீங்க ஏன் தூமம் ஹேதுன்னு சொல்றீங்க?
3: தூமம் பிரதி வன்னி காரக ஹேது, வன்னி பிரதி தூமா ஞாபக.
4: அதுதான் அடுத்து, அதுதான் சொன்னேன். பிரகிருதே அனுமானே ஞாபக ஹேது அபேட்சதே. யதஹா வன்னி தூமஸ்ய ஜனக ஹேது காரக ஹேது, அதேவ தூமஹ வன்னேஹ ஞாபக ஹேது. காரணம் வினா காரியம் ந ஜாயதே இது கிருத்வா காரியம் காரணம் ஞாபயதி. காரியம் காரணம் ஞாபயதி, காரணத்தை தெரிவிக்கிறது. அதனால அனுமானத்தில் தூமம் ஹேதுன்னு சொல்லுவோம். அத்த அப்போ என்னாச்சுன்னா, யோனி சப்தத்துக்கு காரணம் அர்த்தம். காரணம் ரெண்டு விதமாக இருக்கு, ஜனக காரணம், ஞாபக காரணம். காரக ஹேது ஞாபக ஹேது. பிரகிருதே பிரம்மணா காரணம் கிம் இது ஜிஜ்ஞாசா நாஸ்தி. ஜிஜ்ஞாசா நாஸ்தி இத்துக்கே பிரம்மணா ஜனக ஹேது கா இது ஜிஜ்ஞாசா நாஸ்தி. பிரம்மணா அநாதித்வாத் தரிஹி பிரம்மணா ஞாபக ஹேது கா. பிரம்மம் இருக்கு, இப்பேற்பட்ட லக்ஷணத்தோட பிரம்மம்னு ஒரு வஸ்து இருக்கு. இத்யத்ரா என்ற விஷயத்துல என்ன ஞாபகம்? ஞாபகம்னா தெரிவிக்கக்கூடிய பிரமாணம் என்ன? இயம் பிரமாண ஜிஜ்ஞாசா. तस्यां प्रमाणजिज्ञासायां सत्यां शास्त्रमेव तत्र प्रमाणम् इति वक्तव्यं वर्तते. तदनुसारेण विग्रहं प्रदर्शयति. यतः शास्त्रं योनिः प्रमाणम् अत एव जन्मादिलक्षणं ब्रह्म भवति इति शेषः. शास्त्रस्य योनिः शास्त्रयोनिः, तस्य भावः शास्त्रयोनित्वम् इति विग्रहः कृतः एतैः. शास्त्रस्य योनिः इल, शास्त्रस्य योनित्वं शास्त्रयोनित्वम्. அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்குன்னா என்னன்னா, விக்கிரக பேதா. சாங்கர பாஷ்யத்துல வேற விதமான விக்கிரகம் பகுரிஹி எடுத்திருக்கார். இந்த விக்கிரகம் சொல்லல, அர்த்தம் இதுதான். இந்த அர்த்தத்துல கொண்டு வரணும். சாஸ்திரம் தை சங்கர பகவத் பாதை கிங் கிருதம், சாஸ்திரம் யோனிஹி எஸ்ய தத சாஸ்திரயோனி பிரம்மா. சாஸ்திரம் வேதா, சாஸ்திரம் யோனிஹி, யோனிஹின்னா ஞாபக ஹேது. சாஸ்திரம் யோனிஹி ஞாபக ஹேது. எஸ்ய பிரம்மணா தத் பிரம்மா சாஸ்திரயோனி, தஸ்ய பாவஹ சாஸ்திரயோனித்வம், தஸ்மாத் சாஸ்திரயோனித்வாத் இதி பஹூரிஹி சமாசம் ஆதாய சூத்ரார்த்தோ வர்ணிதா. ஏதைஹி ஆச்சாரியைஹி கிங் க்ரியதே, சாக்ஷாதேவ தத்புருஷஹ உச்சதே. சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திரயோனித்வம், சாஸ்திரஸ்ய ஹேதுத்வம். சாஸ்திரஸ்ய ஹேதுத்வம் இத்யுக்தே சாஸ்திரம் ப்ரதி ஹேதுத்வம் இத்யர்த்தோ நாஸ்தி. சாஸ்திரஸ்யைவ ஹேதுத்வாத், ஹேதுத்வம் ஞாபகத்துவம், ஹேதுத்வம் ஞாபகத்துவம், அதுல வித்தியாசம் இல்ல. பிரம்ம பிரதி கஸ்ய ஞாபகத்துவம், சாஸ்திரஸ்யைவ ஞாபகத்துவம் சொல்லணும் இல்லையா. தமேவ அர்த்தமாதாய சாஸ்திரஸ்ய யோனித்வம், சாஸ்திரநிஷ்டம் யோனித்வம், சாஸ்திர நிரூபிதம் யோனித்வம் இல்ல, சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய யோனித்வம் காரணத்துவம் ஞாபக ஹேதுத்வம். பிரம்ம பிரதி சாஸ்திரம் யோனி, சாஸ்திரம் யோனிஹி, யோனிசப்த சுபாவதா புல்லிங்கே அஸ்தி. பிரம்ம பிரதி சாஸ்திரம் யோனிஹி, தர்ஹி சாஸ்திரே யோனித்வம் அஸ்தி கலு, ததாதாய விக்ரஹ கிருதஹ சாஸ்திரஸ்ய யோனித்வாத், சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திர யோனித்வம். இந்த விக்ரஹம் இவர் தான் சொல்லியிருக்கார், அவரே சொல்லல. அதுல ஒரு விசாரம் பண்ணிருக்காரு இங்க. லக்ஷணம் இது சப்தஸ்ய அர்த்தஹ அசாதாரண தர்மஹ இது, சஹ அர்த்தஹ அத்ர நாபேக்ஷதே. ஞாபகத்வம் இத்யுக்தே போதகத்வம் இத்யர்த்தஹ, பிரமாண விதயா போதகத்வம். லக்ஷணம் இத்யர்த்தோ நாத்ர. ரூபஸ்ய ஞாபகம் பவதி பிரத்யக்ஷ பிரமாணம் சக்ஷுரிந்திரியம் இத்யுக்தே அர்த்தகஹ. ரூபஸ்ய லக்ஷணம் அசாதாரண தர்மஹ சக்ஷுரிந்திரியம் இத்யர்த்தோ நாஸ்தி. ரூபஸ்ய ரூபே பிரமாணம் பவதி சக்ஷுரிந்திரியம், ரூபே பிரமாணம் பவதி சக்ஷுரிந்திரியம். கீதிருஷே ரூபே இத்யுக்தே ஏதாதிருஷே ரூபே, சுக்லரூபம் வர்த்ததே இத்யத்ர கிம் பிரமாணம் இத்யுக்தே சுக்லரூபஸ்ய லக்ஷணம் ந, சுக்லரூபஸ்ய அசாதாரண தர்மஹ அன்யேவ பவது ததா. அதஹ இதானீ லக்ஷண சப்தஸ்து பிரமாணபரதயா ந பிரயுக்தஹ, ந லக்ஷண சப்தஹ ந பிரயுக்த ஏவ. ஜைமினிய சூத்ரே லக்ஷண சப்தஹ பிரயுக்தஹ பிரமாணபரதயா, சோதனா லக்ஷணார்த்தோ தர்மஹ இதி. அத்ர லக்ஷண சப்தஹ நாஸ்தி. சாஸ்திர பிரமாணகத்வாத், சாஸ்திர பிரமாணகத்வாத் இதி யதா அர்த்தஸ்ய ததா பகவத்.

0: तर्हि अनुमानेन सिद्ध्यति, तर्हि अनुमानेनैव शास्त्रेणैव सिद्ध्यति इति किमर्थं वक्तव्यम्? अनुमानेनापि सिद्ध्यति इति वक्तुं शक्यते खलु? शक्यते इति पूर्वपक्षः पङ्क्तिं योजयति.
1: जगदिदं सावयवं कार्यमेव तच्च वैचित्र्यगर्भितत्वेन.
0: किम् अनुमानम् उच्यते अत्र? अय्यायिकानाम् अनुमानमेव. शित्यं कुरादिकं कर्तृजन्यं कार्यत्वादिति उच्यते किल? அந்த அனுமானம் தான், சப்தங்கள் வித்தியாசமாக இருக்கிறது தான். சித்தியம் குராதிகம் சொல்ற வேண்டிய இடத்துல வைச்சித்திர கர்ப்பிதத்துவேனான்னு இருக்கு இல்லையா, இந்த விசித்திரம் ஜெகத் வச்சுக்கோ. விசித்திரம் கிரி நதி சமுத்திராதி சகிதம் ஜெகத். இந்த விசித்திரம் இது சப்தேன அஸ்மதாதிபி கர்த்தும் அசக்கியம், கேனச்சித் புருஷேண உற்பாதயித்தும் அசக்கியம் ஜெகத் இது விவக்ஷா வர்த்தது. தர்த்தம் வைச்சித்திர கர்ப்பிதம் இது கிருத்வா சுவோசித கர்த்தகம், சுவோசித ததுச்சித கஷ்டித் கர்த்தா, அப்பேற்பட்ட பிரபஞ்சத்தை பண்றதுக்கு சாமர்த்தியம் உடைய ஒரு கர்த்தா. சுவோசித கர்த்தகம் இது கஷ்டித் கர்த்தா சித்தியதி. தரி பக்ஷஸ்து கா இத்துக்து நையாயிகை யதா உக்தம் தத்வதேவ கிருத்தியங்குராதி ரூபம் கிரி நதி சமுத்திராதி யுக்தம் ஜெகத் விமதம் ஜெகத். விமதம் ஜெகத் பிராச்சீன கிரந்தேஷு லிகந்தி விமதம் ஜெகத் தெரியுமா? விமதம் விமதம் இத்துக்து விமதி விப்ரதிபத்தி விப்ரதிபன்னம் ஜெகத். விப்ரதிபன்னம்னா மாறி மாறி நல்ல அர்த்தம் இல்ல. இப்போ சந்தேகாஸ்பதம் இத்தியர்த்தம். சந்தேகாஸ்பதம் என்ன? சகர்த்திருகம் வா நவா, சகர்த்திருகம் வா நவா இத்தியாகாரக சந்தேகஸ்ய விஷயீபூதம் ஜெகத். அதுதான் பட்சம். ஏன் அப்படி சொல்லணும்னா, கட்டாதிகம் திருஷ்டாந்தி கர்த்தவியம் கழு கட்டவத திருஷ்டாந்தம் பண்ணணும். கட்டத்துக்கு கர்த்தா இருக்கா இல்லையான்னு யாருக்குமே சந்தேகம் இல்லை. கிரி நதி நதி சமுத்திராதி நாம் கஷ்டித் கர்த்தா அஸ்தி வா நவா, அங்க சந்தேகம் இருக்கு. கண்ணாலப்பா தெரியல யாரும் கர்த்தா இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க சாதாரணமா பிரத்யக்ஷமா இல்ல. தரி பிரத்யக்ஷ சித்த கர்த்திருக்கம் எத்யத் வர்த்ததே கட பட்டாதிகம், அதெல்லாம் திருஷ்டாந்தமா பட்சத்திலிருந்து வெளியில் போடணும் இல்லையா, பக்ஷாத் பகிஷ்கர்த்தவியம். அப்பதானே அது திருஷ்டாந்தமா சொல்ல முடியும். ததர்த்தம் விமதம் ஜெகத் இது வதந்தி. விமதம் இத்தியுக்தே இதம் சர்வம் அண்டர்ஸ்டுடு. தத்ர எங்க கர்த்தா இருக்கா இல்லையான்னு நமக்கு சந்தேகமா இருக்கும், அது பட்சமாக வச்சுக்கணும். சாத்திய சந்தேகா வரணும் இல்லையா, சாத்திய சந்தேகம் இருக்கணும் பட்சத்தில். அத்த அந்த சாத்திய சந்தேகத்தோடு இருக்கிற அந்த பட்சம் அது காமிக்கிறதுக்கு விமதம் ஜெகத்னு சொல்லலாம். அஸ்து ததைவ யோக்ஷாது சாயவ விமதம் ஜெகத் சகர்த்திருக்கம். ஹேது என்ன? காரியத்துவாத் காரியத்துவாத் கடவத் சொல்லணும். ததானியம் பிரதமத்தா ஏதே கிம் லிகந்தி ஜெகதிதம் சாவயவம் காரியமேவ. கிமர்த்தம் ததா உத்தம்? ஏதோ ஒன்று எழுதும் போது அதுக்கு பின்னாடி ஒரு சந்தேகம் கொண்டு வரணும் இல்லையா. ஜெகதிதம் சாவயவம் காரியமேவ. சாவயவத்வாத் காரியத்துவம் சித்தியதி. அது எதுக்கு சொல்லணும்? இப்போ பக்ஷத்துல ஹேது இருக்கணும் இல்லையா. பக்ஷம் என்ன? ஜெகத்து பக்ஷம். ஹேது காரியத்துவம், காரியத்துவ ரூபோ ஹேது ஜெகதி அஸ்தி. அது முதல் சாதிக்கணும் இல்லையா. கஷ்டித் பிரச்சேத் சமக்ரம் ஜெகத் காரியமேவா இது கிமர்த்தம் தொய கசம் நிர்ணீதம் தொயா. காரியம் சே தசிய கர்த்தா அபேட்சதே. ஒரு காரியமா இருந்தா தானே கர்த்தா வேணும். இதெல்லாமே காரியம் எதுக்கு சொல்லணும்? எங்க வந்து பிரத்யக்ஷமா காரியத்துவம் தெரியறதோ அது காரியம், அங்க கர்த்தா கர்த்தாவும் தெரியறது. கட்டப்பட்டாதிகம் காரியம்னு நமக்கு பிரத்யக்ஷமா இருக்கு, அதுக்கு கர்த்தா இருக்கா இல்லையான்னு சந்தேகம் கூட இல்லை. கர்த்தா கண்ணால தெரியறது. எங்க வந்து கர்த்தா தெரியறது இல்லையோ அது காரியமாக காரியமே இல்லைன்னு சொல்லுங்கோ. கர்த்தா இல்லை காரியமும் இல்லை. தத் கர்த்தா கர்த்தா கர்த்தாபி நாஸ்தி தத் காரியமபி நாஸ்தி. கர்த்திருத்தும் சகர்த்திருக்கத்துமபி நாஸ்தி காரியத்துமபி நாஸ்தி இத்துச்சதாம். இத்துக்தே அப்படி இல்லைன்னு சொல்லணும். ஜெகத் காரியந்தான். ஹேது சித்தியர்த்தம் அனுமானாந்தரம். பக்ஷே ஹேது நாஸ்தி சேத் கா தோஷா ஸ்வரூபாசித்தி. பக்ஷே ஹேத்வபாவா ஸ்வரூபாசித்தி வரும். ஹேத்வபாவோ பக்ஷா ஸ்வரூபாசித்தி. தரி பக்ஷா ஜெகத் தத்ர காரியத்துவமேவ நாஸ்தி இது கஷ்டித் வதேத். தரி ஸ்வரூபாசித்தி சங்கியதே. ஸ்வரூபாசித்தி வாரணாயம் வாரணாய பிரதமதா அந்நத அனுமானம் கர்த்தவியம். ஜெகத் காரியம் சாவயவத்வாத். ஜெகத் காரியம் சாவயவத்வாத் அனேன சாவயவ எத்யத் சாவயவம் தத்தத் காரியம் வியாப்தி இருக்கு இல்லையா. கிரி சமுத் நதி சமுத்திராதிகம் சாவயவம் வானவா இத்தித்திர கசியாபி சந்தேகோ நாஸ்தி. சாவயவமேவ. தரிஹி சாவயவத்வேன ஹேதுனா பக்ஷீபூதே பிரபஞ்சே காரியத்துவம் சித்தியதி. இதானீம் ததேவ காரியத்துவம் ஹேதுவு கிருத்திய சகர்த்தகத்வம் சாத்தியதே இது ரீதி. எதர்த்தம் ததா லிகிதம். ஜெகதிதம் சாவயவம் காரியமேவ தச்ச
1: வைசித்ரி கர்ப்பிதத்வேன ஸ்வோசித கர்த்தகம் கர்த்தா கஷ்டித் கல்பனீயம்
0: இதி இதி ஸ்வோசித கர்த்தகம் இதி சோஜிதகர்த்ருகம் இது வியாப்திரஸ்தி. சகர்த்ருகம் ஏதோ ஒண்ணு கஷ்டித் கர்த்தா அப்படி இல்ல, சோஜிதகர்த்ருகம் இது எதெல்லாம் காரியமா இருக்கோ அது அப்பேற்பட்ட காரியத்தை உண்டு பண்றதுக்கு சாமர்த்தியம் உடைய ஒரு கர்த்தாவோடு சேர்ந்தது இத்தியர்த்தம். தான் சோஜித கர்த்தகம் ததா விவக்ஷா வருது. தச்ச வைச்சித்திரிய கர்ப்பிதத்துவேனா, அப்ப பிரபஞ்சம் எப்பேற்பட்டது நமக்கு தெரியும், வைச்சித்திரிய கர்ப்பிதமா இருக்கு. அதனால தஸ்யாபி ததாவித கஷ்டித் கர்த்தா மகாத்மா அபேட்சதே, சாமான்யா கஷ்டித் கர்த்தா நசித்தியதி. சர்வஜத்வாதி குணக கஷ்டன கர்த்தா அபேட்சதே, சர்வஜா இருந்தா தான் அது பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இது பூர்வபக்ஷா நாம அனுமானேனாபி சித்தியதி இது நாஸ்தி அனுமானேனாபி சித்தியதி இது சர்வஜத்வாதிமான் கஷ்டன கர்த்தா அனேன அனுமானேன சித்தியதி. ஏன்னா சர்வஜனா இல்லைன்னா அது தத் கர்த்தத்வம் ஏவ நபவதி. தர்ஹி தன்னிர்மாணார்த்த அபேக்ஷித சாமர்த்திய விசிஷ்ட கஷ்டித் கர்த்தா அனேன அனுமானேன சித்தியதி. அத்தனை சர்வஜத்வாதிகமபி சர்வஜத்வாதிகமபி தஸ்ய சித்தியதி. தர்ஹி யத் லக்ஷணம் பிரம்மணா உக்தம் தல் லக்ஷணம் அனுமானேனைவ சித்தியதி. தாதுஷ லக்ஷணயுக்தம் பிரம்ம சர்வஜ்ஞத்வ சர்வசக்திமத்வாதி குணயுக்தம் பிரம்ம அனுமானேனைவ சித்தியதி. அர்த்தாபத்தி பிரமாணம் அங்கீகரியதே சேத் சம்யக் தேனாபி சித்தியதி. தாவதேவ ததா நாபேக்ஷதே. அத்ர ப்ரஹ்மசூத்ரேஷு இதானிம் பூர்வபக்ஷி கஷ்சித் நைய்யாயிகோ வா ததைவ அபேக்ஷதே இதி நாஸ்தி. இதானிம் பவதுக்த ரீத்யா ததா ஸ்வீகாரேபி தோஷோ நாஸ்தி. கஷ்சித் தார்ஷனிகஹ அன்யஹ பூர்வபக்ஷி இத்யபி நாபேக்ஷதே. சூத்ரகாரஹ ஸ்வாதந்த்ரேணாபி ஏவம் சம்பாவிதம் பக்ஷம் பூர்வபக்ஷத்வேன யோஜயிதும் ப்ரபவதி. அத எதா கிமர்த்தம் மயா இதானிம் ஆதாவேவ உக்தம் இத்யுக்தே, ப்ரத்யதிகரணம் பவான் கஷ்சன அன்யம் தார்ஷனிகம் பூர்வபக்ஷித்வேன ஸ்தாபயிதும் யதி பிரயததே அது கிடைக்காது, நடக்கவே நடக்காது. அதனால சந்தேகஸ்து கஷ்டித் பிராப்யதே, சந்தேகே சந்தேகே தத்ர நிராகரணியா கோட்டிஹி பூர்வபக்ஷ கோட்டிஹி தாவதேவ. தாம் கோட்டிம் ஸ்வீகரித்த கஷ்டித் அன்யஹ கஷ்டன தார்ஷனிகஹ தத்ர யுத்தம் கர்த்தும் திஷ்டத்யேவ இதி நாஸ்தி. அஸ்தி சேத் அஸ்து தாவதேவ. அத்ர து பவதுக்த ரீத்யா நைய்யாயிகஹ பூர்வபக்ஷி இதி கதனே விரோதோபி நாஸ்தி.
1: நாஸௌ சாஸ்திரைக கம்ய இதி நாஸ்மின் சாஸ்திரஸ்ய பிராமாண்யம்.
0: அசௌ சாஸ்திரைக கம்யஹ நாஸ்தி இதி கிருத்வா சாஸ்திரஸ்ய அத்ர பிராமாண்யம் நாஸ்தி. இது சரியா இருக்கா? அங்க ஒரு சந்தேகம் வரணும். சாஸ்திரைக கம்யோ நாஸ்தி அனுமானேனாபி கம்யதே, கம்யதே நம ஞாயதே பரமாத்மா உக்த லக்ஷண விசிஷ்டா பரமாத்மா சாஸ்திரேனாபி கம்யதே அனுமானேனாபி கம்யதே இது கலு ஆகதம். சாஸ்திரேணம் ந கம்யதே இது ஆகதம் வா? சாஸ்திரஸ்ய பிராமாண்யம் நாஸ்தி இது கதம் இது சங்கா பவதி கலு? சாஸ்திரேண ந கம்யதே இது கதம் பவதா உச்சதே. அனுமானேன அனுமானேனாபி சித்யதி, அனுமானேனாபி சித்யது சாஸ்திரேனாபி சித்யது. பரந்து அதம் கதம் ஆச்சாரியா லிகதி நாஸௌ சாஸ்திரைக கம்யஹ இதி அயம் பரமாத்மா சாஸ்திரேணைவ அவகம்யதே இதி து நாஸ்தி அனுமானேனாபி அவகம்யதே இதி கிருத்வா அஸ்மின் சாஸ்திரஸ்ய
1: பிராமாண்யம்
0: கதம் லேகனீயம் ஆசீத்? சாஸ்திரஸ்யைவ பிராமாண்யம் இதி வக்தும் ந சக்யதே இதி கலு வக்தவ்யம். பரந்து சாஸ்திரஸ்ய பிராமாண்யமேவ நாஸ்தி இதி லிகதி. தத் கதம் குதஹ ஏவம் லிக்யதே இதி ஸ்வயமேவ அக்ரே ஸ்பஷ்டீகரோதி. பஷ்யது அக்ரே அக்ரிம அக்ரிமம் பங்க்திம் பட்டது
1: சித்தாந்த நாம சாஸ்திரஸ்ய பிரமாணாந்தர அப்ராப்த விஷயத்வா.
0: ததேவ சாஸ்திரஸ்ய பிரமாணாந்தர அப்ராப்த விஷயஹ வக்தவ்யா அனதிகதே மானாந்தரேண அனதிகதே விஷயே சாஸ்திரஸ்ய பிரமாண்யம் வக்தவ்யம். இதானி கிம் பவதி அயம் பரமாத்மா அனுமானேனாபி யதி அவகந்தும் சக்யஹ தர்ஹி சாஸ்திரஸ்ய சஹ அசாதாரணோ விஷயஹ நாஸ்தி இத்யாகதம். சாஸ்திரம் பரமாத்ம தாத்பர்யகம் ந பவதி இத்யாகதம். ஏனா அசாதாரணமான விஷயம் இல்லது, மானாந்தரேனாபி லப்யதே கலு. அப்போ ஒரு அர்த்தவாதம் மாதிரி ஆயிடும். பரமாத்ம பிரதிபாதகம் சாஸ்திர வாக்கியம் அர்த்தவாதா இது பவிஷ்யதி. யதோஹி மானாந்தரேன அனவகம்யா விஷயா யஹ வர்த்ததே தத்ரைவ சாஸ்திரஸ்ய பரமம் தாத்பர்யம் வக்தவ்யம். அன்யத்ர சர்வத்ர அவாந்தரம் தாத்பர்யமேவ, பரமம் தாத்பர்யம் தும் நசித்யதி. பிரத்யக்ஷேண அனுமானேன பிரத்யக்ஷேண அனுமித்யாவ யஸ்தூபாயோ ந புத்யதே ஏதம் விதந்தி வேதேனா தஸ்மாத் வேதஸ்ய வேததான்னு இருக்கு. எந்த ஒரு விஷயம் பிரத்யக்ஷத்தினாலேயும் அனுமானத்தினாலேயோ ஒன்றும் கிரகிக்க முடியாதோ அப்பேற்பட்ட விஷயத்தை தெரிவிக்கிறதுனால தான் வேதத்தை வேதம்னு சொல்றதுன்னு. மானாந்தரேன அனதிகதே விஷய வேதஸ்ய பிராமாண்யம் வக்தவியம். இப்போ பரமாத்மஸ்வரூபம் என்றது அனுமானத்தினாலேயும் தெரிஞ்சுக்க முடியும்னா சத்தியம் அனுமானேன அவகமியத்தை கலு? தரி தத்போதனாய வேதா நாகதா இது ஆயாதி. தத் மானாந்தரேன అనుమానేన సిద్ధమేవ వేదేన అనూద్యతే ఇది వక్తవ్యం ఆపతతి. యది తథా స్యాత్ తర్హి మానాంతరేణ అవగతే అర్థే వేదస్య ప్రామాణ్యం నభవతి ఇది ఆగతం. ప్రామాణ్యం నామ తదేవ తాత్పర్యేణ బోధ్యతే ఇది వక్తుం నిశక్యతే ఇది ఆగతం. అది ఒక కుళపం. ఇన్నొన్న అనుమానం ఎప్పేర్పెట్ట స్వరూపత్తే కామికరదు, అదుదాం ఇప్ప ఎడుక ముడియం. అంత అనుమానత్తోడు ఏదావం విరోధం ఇరుందాల్ అంగ తడుకో, అది ఎడుక కూడాదు. వేదత్తిన వేదం అనుమానం పోర వళిలు వేదం పోణం వరు, అనుమానాధీనమా వేదత్తే కొండు పోణం వరు. అప్పుడు ఇలా ఏర్పెట్ట శ్రమంగా ఇరుకు. తథాచ అనుమానైనాపి సిద్ధ్యతు వేదైనాపి సిద్ధ్యతు అని సున్నాల్ అది అప్పుడే విడ ముడియాదు. అత ఎది అనుమానైన సిద్ధ్యతి ఇత్యుచ్యతే తర్హి వేదస్య తత్ర ప్రామాణ్యమేవ న భవిష్యతి ఉక్తరీత్యా. అత వేద ప్రమాణం నభవతి పర్యంతం పూర్వపక్ష ప్రాప్త. చోదనైవ ప్రామాణ్యం ఇది మీమాంసాయం. ధర్మే కిం ప్రమాణం ఇత్యుక్తే విధిరేవ ప్రమాణం. చోదనైవ ప్రమాణం ఇది వర్తతే. మానాంతరాణం తత్ర ప్రవేశైవ నాస్తి ఇది కృత్వా అత్ర తు కిం భవతి. మానాంతరస్యాపి కశ్చన ప్రవేశో వర్తతే. పరమాత్మా ఇది కశ్చిత్ అస్తి వా ఇత్యుక్తే ఊహితుం శక్యతే కథంచిత్. అనుమానత్తు గురు వేల ఇరుకంగ జ్యోతిష్టోమైన స్వర్గో భవతి వా ఇది పృష్టే తత్ర అనుమానస్య అనుమానేన కిమపి కర్తుం న శక్యతే. ఏవం త్వయా ఏవం యాగహోమాదికం క్రియతే చేత్ మరణానంతరం కిమపి ఫలం భవతి వా ఇది అదికి ఏదావదు లాజిక్ ఇరుక. అనుమానస్య తత్ర ప్రవేశేవ నాస్తి ఇది కృత్వా క్లేశో నాస్తి. ఇంక అప్పుడు ఇలా అనుమానం కిట్ట వరదు. పరమాత్మా ఇరుకాదు కట్టాలి అనుమానం కిట్ట వరదు. ఆనాల్ అది పూర్ణమా ఒక ప్రమాణమా ఒత్తుక ముడియాదు అని శృణం సిద్ధాంతత్తులు. తదర్థం పూర్వపక్షం కృత్వా స్థాపితం ఇదానీ. శాస్త్రస్య ప్రమాణాంతర అప్రాప్త విషయత్వ ప్రమాణాంతరేణ అప్రాప్తో యో విషయ తస్మిన్నేవ విషయే శాస్త్రస్య ప్రామాణ్యం వక్తవ్యం ఇది కృత్వా యది వేద వేదవాక్యానాం పరమాత్మని ప్రామాణ్యం వక్తవ్యం. పరమాత్మ విషయే వేదవాక్యం ప్రమాణం ఇది వక్తవ్యం. తర్హి వేదేన యాదృశ పరమాత్మా ప్రమీయతే తాదృశ పరమాత్మా అన్యేన ప్రమాణేన నైవ ప్రాప్యతే ఇది ఉపపాదనీయమస్తి. తదర్థం యత్న క్రియతే. అతః పూర్వపక్షం ఏవం కృత్వా సిద్ధాంతః ఉచ్యతే. సిద్ధాంతస్తు
1: జగత్కారణం బ్రహ్మ వేదాంత శాస్త్రైక గమ్యం.
0: జగత్కారణం బ్రహ్మ వేదాంత శాస్త్రైక గమ్యం. వేదాంత శాస్త్రం నా ఉపనిషత్తు అర్థం. వేదాంత శాస్త్రం వేదాంతో నామ ఉపనిషత్. వేదానం అంతే విద్యతే. అంతే ఇత్యుక్తే అవసానే ఇది ఏక అర్థ. అదోడ నల్లదు అంతశబ్దస్య నిర్ణయ ఇత్యర్థో వర్తతే. అంతో నామ నిర్ణయ. వేదస్య తాత్పర్యార్థ ఎత్ర నిర్ణీయతే పరమతాత్పర్య విషయీభూత పరమాత్మ ఉపనిషద్భాగే నిర్ణీయతే ఇది కృత్వా తేషాం ఉపనిషద్వాక్యానాం వేదాంత ఇది శబ్ద. అప్పుడు వేదాంత ఇత్యుక్తే ద్వైత వేదాంతం అద్వైత వేదాంతం అప్పుడు ఎడుకోకూడదు. ఉపనిషత్తు అనర్థం. ఉపనిషద్వాక్యం ఇత్యర్థ. తత్ర వేదాంత శాస్త్రైక గమ్యం వేదాంతరూపం యత్ శాస్త్రం. శాస్యతే అనేన శాస్త్రం వేదాంత ఏవ శాస్త్రం. వేదాంత శాస్త్రం తేన గమ్యం బోధ్యం తేనైవ బోధ్యం న ప్రమాణాంతరేణ లభ్యతే ఇది కథం జ్ఞాయతే. వేదాంతేనైవ బోధ్యతే ఉచ్యతే. వేదాంతవాక్యమేవ వదతి వేదాంతవాక్యేనైవ ఇదం అవగంతవ్యం ఇది. వేదాంతవాక్యత్నాలయా అలతాం పరమాత్మ తెలుసుకణం పరమాత్మవే తెలుసుకణం అంటే వేదాంతవాక్యమే నమకు చొల్లి కొడుకుదు. పశ్యతు నా వేదవిన్ మనుతే తం బృహంతం తం బృహంతం. బృహంతం ఇది శబ్దస్య కోర్థ బ్రహ్మ ఇతర్థ. ఒరే ధాతు ప్రత్యయం మటుందా మారదు. బృహన్ బృహంతౌ బృహంత బృహద్ బృహతి బృహంతి విడియాదు చూడంగా నపుంసకమో పుల్లింగమో బృహి వృద్ధౌ ఇది ధాతు తావదేవ. బృహంతం ఇత్యుక్తే బ్రహ్మత్తై అర్థం. ద్వితీయ ఇది అత్ర ద్వితీయ బృహంతం తం బృహంతం పుల్లింగ శబ్దం ఎడుతున్నారు అవదా. పరమాత్మానం అవేదవిత్ నమనుతే యహ వేదం నజానాతి సహ నజానాతి అస్య అర్థక వేదేనైవ అవగంతం శక్యతే ఖలు. తదేవ ఇత్యాదిషు వేదాంతశాస్త్రమంతరేణ బ్రహ్మో బోధాసంభవశ్రవణ బోధో న సంభవతి ఇది శూయతే.
2: ఓం నమః శివాయ. యూఆర్ లిస్నింగ్ టు శైవం.org రేడియోస్ 24/7 స్పిరిచువల్ ఛానల్స్ ఫ్రమ్ శైవం.org. ఓం నమః శివాయ.